நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:49. சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 4ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி இன்று திங்கட்கிழமை. நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நாளொரு குரல். அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளின் பொருள், அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்று

0: உடம்பே ஆகும்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு
5: படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2
6: ஹாய் ஸ்நேகிதியே.
5: ஹாய் ஸ்நேகிதியே.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
9: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நேர்களே, இனி நமது நிலையத்தில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க மழையை பாதுகாப்போம் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் கேழ்வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம் இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வாசிப்பவர் முனைவர் கே. சண்முகம் அவர்கள். காலை

12:00 புதுவை புதுமை விளையாட்டுக்களம். வாலிபால் விளையாட்டு குறித்து புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் டி நாராயணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன். 7:25 நலமாய் வாழ, சிறு வயதினருக்கு வரும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 மணி வரையிலும் மற்றும் 8:30 மணி முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பென். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம், பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம், எழுதியவர் ஆர் சாமுண்டீஸ்வரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதில் மறு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவன தோல் மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எம் சரிதா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி பாரதி தேவி.

மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 11:00, 12:00, 1:00, இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, மதியம் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை 5:00 நமது இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் குடிமை முதலீட்டு விழா பகுதி ஒன்றில் 2026 பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 அரங்கிசை அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு. அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் வயலில். ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். காலை 11:02 நேயர் நேரம் சுருங்கி வரும் சொந்தங்கள் நெறிப்படுத்துகிறார் சௌமியா. 12:00 டெக் குரு மருந்தாகும் தாவரங்கள். மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான

நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. டிவி சுந்தரவள்ளி அவர்கள் பாடியவற்றை கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் இந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டி கே ஜெயராமன் பாடியவற்றை கேட்கலாம். மாலை 4:00 விசில் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை டி இமான், வசனம் சுஜாதா, கதை திரைக்கதை இயக்கம் ஜே டி ஜெர்ரி. மாலை 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம். பண்ணை மகளிருக்கு ஏற்ற உப தொழில்கள் குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் மனையல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் ஆர். விஜயலட்சுமி அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. இரவு 8:00 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

இரவு 8:30 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேயர்களே, இனி சேவை செய்திகளை கேட்கலாம். திருப்பாதிரி புலியூர் அருள்மிகு பெரிய நாயகியம்மை அருள்மிகு பாடலேஸ்வரர் திருக்கோவில் வைகாசி பெருவிழாவில் இன்று காலை கற்பக விருட்சம் காமதேனு வாகனங்களில் வீதி உலா, இரவு மின் அலங்காரத்துடன் கற்பக விருட்சம் நாக வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் ராஜவீதி உலா.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவ

0: நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன் நீர் வளத்தை மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாரியல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரியை சொல்லும் போது கூட மாரி போன்றவன் பாரி என்பதனை மறைமுகமாக சொல்வார்கள். மாரியாவது எப்போதாவது பெய்யும், சில நாள் பெய்யாமல் கூட போய்விடும். ஆனால் பாரி எப்போதுமே கொடுப்பான் என சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும், உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாரி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும். யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம் இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுது இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும் போது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனைப் போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊருணி ஊற்று ஏரி ஓடை கிணறு கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சிவனை வலம் வந்த என்று தொடங்கும் கே. வீரமணி அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:25. FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது.

0: உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 11 நாள், திங்கட்கிழமை. நேரம் 6:35. நேயர்களே, உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் கேழ்வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, வயல்ல இறங்கி மடையெல்லாம் மாத்தி விடுவான். அப்பாடா, நெல்லுக்கு மடையெல்லாம் மாத்தி விட்டாச்சே, பசி எடுத்துக்கிச்சே. பொண்டாட்டி தூக்கு செட்டில் என்ன கொடுத்தாலும் தெரியல, மோட்டர் கொட்டையில உட்காந்து சாப்பிட்டு வருவான். அட, முருங்கைக்கீரையால செஞ்ச கேவுரு அடை

0: நல்ல டேஸ்டா தான்
1: இருக்குது கருத்தமுத்து.
0: இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம்.
1: எப்பா கருத்தமுத்து, எங்க கருத்தமுத்து வயலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. வயல்லாம் சுத்தி கித்தி பாக்குறேன், எங்கேயும் கருத்தமுத்த காணும். எங்க இருப்பாப்ல?
0: அட நல்ல டேஸ்டா இருக்குப்பா.
1: ஒருவேளை இந்த மோட்டர் கொட்டாயில இருக்காரோ? கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்த இங்கதான் இருக்கியா?
0: யாரு? ஓ கருத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா மோட்டர் கொட்டாயில உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க?
0: போஞ்சாது அடை கொடுத்தாப்பா. அதான் சாப்பிட்டுனு நல்ல பிரமாதமா இருக்குது. கேவுராடா?
1: ஓஹோ, கேழ்வரைகளை செஞ்ச அடையா? சரிப்பா சரிப்பா, பாக்கிறதுக்கு ஆசையா இருக்குப்பா. என்ன தேங்காயெல்லாம் துருவி போட்டிருக்காங்க, முருங்கை இலையெல்லாம் உருவி போட்டிருக்காங்க. அடை நல்லா தடிமனாதான், நல்லதா இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா, இதெல்லாம் சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும், வயல நல்லா வேலை செய்ய முடியும். காத்து போதா, இந்த அஞ்சு அடை இருக்குதா, இந்த நீ ஒண்ணு சாப்பிட.
1: கொண்டப்பா கொண்டப்பா, நான் காலையில சாப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீ ஆசையா கொடுக்கும் போது வாங்கி சாப்பிடணும் இல்லையா?
0: ஆமா ஆமா,
1: குடுப்பா குடுப்பா.
0: எப்படி இது அடா?
1: கேவுர அடையெல்லாம் வந்து அந்த காலத்து நம்ம உணவுப்பா, அருமையான உணவு. காலையில சாப்பிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் பசி எடுக்காது.
0: ஆமா,
1: பொதுவா இந்த சிறுதானியங்களே நல்ல நார் சத்து உடையதுப்பா. சரி கருத்தமுத்து, நீ எப்போது கடையில தான் இந்த சிறுதானியங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற? இந்த கேழ்வரைக்கெல்லாம் நீ பயிர் பண்ணக்கூடாதா? உன் நிலத்துல நானே பாக்குறேன், இருமன் கலந்த நிலம் உனக்கே இருக்கப்பா.
0: ஆமா காத்தமுத்த,
1: தாராளமா நம்ம நிலத்துல எல்லாம் பயிரிடலாம்ப்பா.
0: நெல்லு அறுவடைய நெருங்கி போச்சு, நீ சொல்ற மாதிரி கேவுரு பயிரிடலாமோ?
1: கட்டாயம் பண்ணலாம்ப்பா. செம்மண் இருமன் கலந்த நிலம், இதெல்லாம் கேழ்வரகு பயிரிட உகந்த நிலம்ப்பா.
0: காத்தமுத்த, இது பயிரிட்டா நல்ல லாபம் கிடைக்குமா?
1: எப்பா இன்னைக்கு கேழ்வரகு விக்கிற விலையில நீ நெல்ல போடுறத விட இத பண்ணினா இன்னும் நல்ல லாபம் எடுக்கலாம்ப்பா.
0: அடடா, நல்ல ஐடியா சொல்ற.
1: நிறைய சத்து உடையதுப்பா இந்த கேழ்வரகுலாம்.
0: ஓ, நீ சொல்றது நல்லதாதான் தென்படுது. காதுமுது, அப்படி என்ன சத்து தான் இருக்குதா?
1: கேழ்வரகுல எல்லா தானியத்தை காட்டிலும் சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம் சத்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா?
0: ஆமா,
1: அது அதிகமா இருக்கு. இது போக இரும்பு சத்து, புரதச்சத்து, நார் சத்து இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு அருமையான உணவுப்பா. இன்னொன்னு சொல்றேன் கேளு, இருதய நோய்னு சொல்றாங்க.
0: ஆமா,
1: அப்புறம் சக்கரை நோய்ங்கிறாங்க. அப்புறம் இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையினால வந்து எலும்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, காலை வலிக்குது, முட்டி வலிக்குதுங்கிறாங்க.
0: சரி சரி,
1: இதுல இருந்துலாம் விடுபடணும்னா இந்த கேழ்வரகு இதுங்களுக்கு அருமையான நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு அரு மருந்துன்னே சொல்லலாம்ப்பா.
0: கேழ்வரகு பயிரிடுற முறை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: பருவம்னு பார்த்தோம்னா ஆடி புரட்டாசி இந்த பட்டத்துல மானாவாரி பயிரா கேழ்வரகை பண்ணலாம். மார்கழி பட்டத்துல இரவையாவும் பண்ணலாம்ப்பா. நிலம் தான் சொன்னேன், செம்மண் இருமண் கலந்த நிலம் நல்லது அப்படின்னு. நிலத்தை ரெண்டு முறை நல்லா உழுது போட்டு 12.5 டன் தொழு உரம்,
0: சரியா?
1: இத கடைசி உழவின் போது போட்டு அதுக்கு பிறகு நல்லா ஒரு தடவை உழுதுட்டு அதுக்கு பிறகு நம்ம பயிர் வச்சோம்னா அருமையா வருதுப்பா. உரம் போட்டோம் இல்லையா, இது நிலத்துல ஈரப்பதத்தை கூட அதிக நாளுக்கு பாதுகாக்குதான்.
0: ஓஹோ காதுமுத்த, கேவுரு பயிரிடுறதுல என்னென்ன ரகங்கள் இருக்குது, அதனுடைய சிறப்பு இயல்புகள், பருவம், நிலம் தயாரிக்கிறது, இதை பத்தி கொஞ்சம் நல்லா விவரமா சொல்லுப்பா.
1: அதாவது கேழ்வரகுல கோ 9, கோ 13, அப்புறம் கோ 14, கோ 15, அப்புறம் ஏடியல் அத்தியந்தல் 1 அப்படின்னு ஒரு ரகம். இந்த மாதிரி பல ரகங்கள் இருக்குப்பா. அதிகபட்ச வயசுன்னு பார்த்தோம்னா 104. மகசூல் அப்படின்னு பார்த்தோம்னா இரவையில தான் அதிக மகசூல் கிடைக்கும். ஏன்னா நம்ம தண்ணியை வச்சு பயிர் பண்ணும்போது அதுக்கு மகசூல் அதிகமாக தானே இருக்கும்.
0: ஆமா,
1: இந்த கோ 9, 4500 கிலோப்பா ஒரு ஹெக்டருக்கு கிடைக்குது. மற்றதெல்லாம் சராசரியா 3500, 3400 இப்படி கொடுக்குதுங்க. இது போக இந்த தட்ட மகசூலும் நமக்கு ரொம்ப முக்கியம்.
0: ஓஹோ,
1: ஏன்னா நம்மளுடைய கால்நடைகளுக்கு உணவுக்காக அது இரவையில் இந்த கோ 9 ஒரு 8000 கிலோ கிடைக்குதுப்பா. இன்னொரு ரகம் இருக்குதுல்ல, இந்த கோ 13, அதுல தட்டை இன்னும் அதிகம்ப்பா, 10000 கிலோ வரைக்கும் கிடைக்குதுப்பா. மற்றதெல்லாம் ஒரு 8000, 6000, 7000 இப்படி கிடைக்குதுப்பா. இப்போ நீ இன்னொன்று என்ன கேட்ட, பருவம்னா நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஆடி புரட்டாசி பட்டத்துல மானாவாரி, மார்கழி பட்டம்னா இரவை.
0: சரி,
1: விதை நேர்த்தி பண்ணி நம்ம பயிர் பண்றது ரொம்ப முக்கியம்ப்பா. குல நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசிம் அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் கலவையில்

0: கலந்து அப்புறம் விதைக்கணும்பா.
1: ஓஹோ,
0: நெல் நடவு செய்யறோம் இல்லையா,
1: ஆமா,
0: அதே மாதிரியே நம்ம நாற்றங்கால நாத்து விட்டு நாத்தா எடுத்து கூட நம்ம நடவு செய்யலாம்.
1: ஓஹோ,
0: நாற்றங்கால் முறையில் பயிரிடணும் அப்படின்னா ஹெக்டருக்கு ஒர 5 கிலோ விதை போதும். இல்லைண்ணா என்னால் அது முடியாது, நம்ம நேரடியாக தான் விதைப்பு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 10-15 கிலோ விதை தேவைப்படும்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி,
0: உரம் அப்படின்னா மண் பரிசோதனை செஞ்சு கேழ்வரகு பயிருக்கு உரம் இடுறது நல்லது. இல்லை பொது அளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மானாவாரியில் ஒரு ஹெக்டருக்கு தழை மணி சாம்பல் சத்தில் 40 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து ஒரு 20 கிலோ இப்படி போடணும்பா. இதையே யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாஷ் அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா 87 கிலோ யூரியா, 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 32 கிலோ வந்து பொட்டாஷு.
1: இந்த இரவை பருவத்துக்கு
0: இரவையில் வந்து தழைச்சத்தில் வந்து ஒரு 60 கிலோ போடணும், மணிச்சத்து ஒரு 30 கிலோ, சாம்பல் சத்து ஒரு 30 கிலோ.
1: ஓஹோ, கதமுத கலை நிர்வாகம் ரொம்ப முக்கியம், பயிர் பாதுகாப்பு, அறுவடை அதை எப்படி சேமிக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: களை அப்படின்னா 18வது நாள், 45வது நாள் முடிஞ்ச வரைக்கும் கை களையை எடுத்துக்கிறது நல்லது.
1: சரி,
0: பயிர் பாதுகாப்புல அந்த அளவுக்கு பூச்சிகள் தாக்காதுப்பா. கேழ்வரகுளை நாம இயற்கையான முறையில் செய்யும் போது பூச்சிகள் வராது. கதிர்கள் நல்லா முத்துன பிறகு நம்ம அறுவடைனா பார்த்தோம்னா ஒரு 2 முறையாவது அறுவடை செய்யணும்பா. ஏன்னா நல்ல முத்திய கதிர்களை ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் அடுத்த தடவை மற்ற முத்திய கதிர்களை நம்ம அறுவடை செய்யணும். இப்படி நம்ம அறுவடையை செஞ்ச அந்த விதைகளை நல்லா காய வச்சு அடிச்சு அந்த விதைகளை பிரித்து எடுத்து திரும்ப நல்லா காய வச்சு அப்புறம் சுத்தம் செஞ்சு நம்ம சேமித்து வச்சுக்கிட்டோம்னா எப்பப்போ தேவையோ டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம விற்பனை பண்ணலாம்பா.
1: சரி சரி, கதமுத்த இந்த கேவுரு பயிரிடுறதுல அதனுடைய ரகங்களின் சிறப்புகள் பற்றி சொன்ன, அந்த பருவம், நிலம் தயாரிக்கிறது, விதை நேர்த்தி, நாற்றாங்கால் விதைப்பு, நடவு முறை, உர நிர்வாகம், நுண்ணுயிர் உரங்கள், கலை நிர்வாகம், அப்புறம் அந்த பயிர் பாதுகாப்பு, அறுவடை, அப்புறம் சேமிக்கிறத பற்றி தெளிவாக சொன்னப்பா, நல்லா புரிஞ்சுத. இன்னைக்கு சொன்ன மாதிரியே வர போகத்தில் அந்த கேவுரு நட்டு நல்ல அமோக விளைச்சல் பார்த்து நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறேன்பா.
0: நிச்சயமாப்பா, ஒரு 3 மாசத்து பயிர் தான் உன்னை ஓஹோன்னு கொண்டு போய் விடும்.
1: ஆமா,
0: தாராளமா செய்யலாம்ப்பா. இன்னைக்கு சிறுதானியத்தை வந்து அதிகமா சாப்பிடுறாங்க எல்லாரும். ஐநா சபை வேற சர்வதேச சிறுதானிய ஆண்டா 2023 அறிவிச்சிருக்கு. அதனால நல்ல டிமாண்ட் வந்து போச்சு, மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு வந்து போச்சு.
1: ஆமா,
0: அதனால கேழ்வரகு பயிர் தாராளமா சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: சரி சரி சரி
0: சரி கருத்தமுத்த, காலையில உன்னை வந்து பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஆமா, எனக்கு மகிழ்ச்சி கருத்தமுத்த.
0: ஆமா, உனக்கு இன்னும் வேலை இருக்கா, வீட்டுக்கு வரியா?
1: நெல்லுக்கு மடையை மாறி விட்டேன், வாழைக்கும் தண்ணிக்கும் தண்ணியை மடை மாத்தி விட்டேன், சைக்கிள்ல வந்துடுமா கருத்தமுத்த, நீ பாத்து போயா.
0: சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன்.
1: சரி சரி சரி.
2: நேயர்கள், இதுவரை சிறுதானிய பயிர்களில் கேழ்வரகு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவிரி, கொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

முக்கியமான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை

0: விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல் சாட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக

0: பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள் பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்து அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 5,49,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1,000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
4: பூமியில் வேளாண்மையும் சுற்றுச்சூழலும் ஒன்றுடன் ஒன்று இயந்து செயல்படுகின்றன. விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்திற்கும் இயற்கை வளத்துக்கும் இடையேயான தொடர்பினை புரிந்து செயல்பட வேண்டும். வேளாண் உற்பத்தி முறைகளில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பங்களினால் மண் மற்றும் நீர் வளங்களில் ஏற்படும் தாக்கங்களால் பயிர் மற்றும் கால்நடை உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது. நவீன தொழில்நுட்பங்களினால் உணவு உற்பத்தி அதிகரித்திருந்தாலும் மண்வளம் மற்றும் நிலத்தடி நீர் பாதித்தல் என்ற விலையை இதற்கு ஈடாக நாம் தர வேண்டியுள்ளது. வளங்குன்றா வேளாண்மையை கடைபிடித்தால் மட்டுமே சுற்றுச்சூழல் வளம் மற்றும் பயிர் உற்பத்தியை பாதுகாக்க முடியும். வருங்கால சந்ததியினருக்கு நஞ்சில்லா உணவு மற்றும் வளங்குன்றா

0: இயற்கை வளத்தை கொடுத்து செல்ல வேண்டியது நம் கடமையாகும். 12,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வேளாண்மையில் 7,000 வகையான தாவரங்கள் சாகுபடி செய்யப்பட்டு மனித உபயோகத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இன்றோ 15 வகையான தாவர வகைகள் மட்டுமே 8 வகையான விலங்கினங்களின் மூலம் 90% உணவு தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. பெருகி வரும் மனித இனம் மற்றும் உலக நுகர்வு முறையில் ஏற்படும் மாற்றங்கள் வேளாண்மையை மரபு முறையிலிருந்து புதிய தொழில்நுட்ப முறைக்கு மாற்றி வருகின்றன. எனவே வளங்குன்றா வேளாண்மை முக்கியமாகிறது. வேளாண்மை உற்பத்தி மற்றும் வளங்குன்றா வேளாண்மைக்கு உயிரின முறையில் ஏற்படும் வேறுபாடுகள் அடிப்படையாக உள்ளன. இன்றைய வேளாண்மையில் மரபணு வேறுபாட்டின் மூலம் கிடைக்கும் விதை மற்றும் தாவர நடவு பொருட்கள் மாறிவரும் கால சூழ்நிலைக்கேற்றவாறு உள்ளன. மண் வளத்திற்கான கனிம சுழற்சியில் நுண்ணுயிரிகளின் பல்வகையானது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. சுற்றுச்சூழல்களோடு இயைந்த வேளாண் பன்முகமையானது. சிதைவு, கனிம சுழற்சி, பூச்சி கட்டுப்பாடு, மனிதவளம் பாதுகாத்தல், மகரந்த சேர்க்கை மற்றும் விதை பரவல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வேளாண் பல்லுயிர் வகைமையை உயிரியல் சார்ந்த முறைகள் மூலம் நிர்வகித்தலால் வேளாண்மை முறைகளை செறிவாக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் இரசாயன உரங்களை அதிகப்படியாக உபயோகிப்பதால் மண்ணின் தரம் குறைதல், மண் அரிப்பு மற்றும் மண் இறுகுதல் போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. வளங்குன்றா வேளாண்மை இயற்கை மற்றும் பண்ணை சார்ந்த இடுபொருட்களையே சார்ந்துள்ளது. இந்த இடுபொருட்கள் குறைவான நச்சுத்தன்மையுடையதாகவும் அதிகப்படியான ஆற்றலை பயன்படுத்தாததாகவும் உற்பத்தி திறனுடையதாகவும் லாபகரமானதாகவும் இருக்க வேண்டும். முறையான வேளாண் உழவு நுட்பங்கள் மற்றும் காற்று தடுப்பான்கள் ஏற்படுத்துவதன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்புகளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டினை தடுக்கலாம். வேளாண் இடுபொருள்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளின் மூலம் அதிகப்படியான கரியமில வாயு உற்பத்தியின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெளியேற்றப்படுகிறது. காலநிலை மாறுபாட்டின் மூலம் ஏற்படும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் கடலோர பகுதிகள் மற்றும் வறட்சி நிலங்களில் வாழும் ஏழை மக்களை அதிக அளவு பாதிக்கிறது. மேலும் பருவநிலை மாறுபாட்டினால் ஏற்படும் கடல் மட்ட உயர்வும் வறட்சி நிலப்பகுதிகளில் நிலவும் அதிகப்படியான பருவநிலை மாற்றமும் மக்களை வெகுவாக பாதிக்கிறது. பருவநிலை மாற்றம் வேளாண் தொழிலுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் உள்ளது. இந்த பருவநிலை மாற்றம் பயிர் உற்பத்தி முறைகளை மிகவும் பாதிக்கிறது. இன்னும் கூர்ந்து நோக்கினால் வேளாண்மையும் பருவநிலை மாற்றம் ஏற்பட ஒரு முக்கிய காரணியாக உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். இவ்விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு நெருக்கமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக நேற்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை தொலைபேசியில் அழைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற மறுவாக்குப்பதிவில் வெற்றி பெற்ற பிஜேபி வேட்பாளர் திரு தேபங்ஷு பாண்டாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மக்கள் பிஜேபியின் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக பிரதமர் தமது சமூக ஊடகப் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின்நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை புசி வீதிக்கு வடக்கு, முத்தியால்பேட்டைக்கு தெற்கு, கடற்கரை சாலைக்கு மேற்கு, சத்யா நகர் மற்றும் சக்தி நகருக்கு கிழக்கு,

0: வட்டத்திற்குட்பட்ட முத்தியால்பேட்டை, கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வைத்திக்குப்பம், காமராஜ் சாலை, சாரம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டு களம். இன்றைய நிகழ்ச்சியில் வாலிபால் விளையாட்டு குறித்து புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் டி நாராயணன் அவர்களுடனான நேர்முக கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன்.
3: வணக்கம் சார். கையுந்து ஆட்டம் விளையாட்டை நேரடியாகவோ தொலைக்காட்சியிலோ பல நாடுகளைச் சேர்ந்த அணியினர் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடுறத பார்த்து கைத்தட்டி கூச்சல் எழுப்பி ஆர்வமா பார்த்துருக்கோம். இன்றளவும் பார்த்து கொண்டுதான் வரோம். 2 அணி வீரர்கள் ஒரு வலையால் பிரிக்கப்பட்டு கைகளால பந்து அடிச்சு ஆடுகின்ற ஒரு குழு விளையாட்டு இது இல்லைங்களா? வாலிபால் விளையாடுவதற்கு வகுக்கப்பட்டுள்ள முழுமையான விதிகளை பத்தி சொல்லுங்களேன். அதாவது விளையாடும் போது ஒரே வீரர் அடுத்தடுத்து 2 தடவை பால்ல தட்டக்கூடாது. எதிர் அணியினர் அடித்து அனுப்பும் பந்த ஒரு முறை தொட்டு திருப்பி அதே அணிக்கு அனுப்ப போட்டியாளருக்கு சந்தர்ப்பம் உண்டு. இது போல வேற என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் இருக்கு சார்?
4: இந்த விளையாட்டை பொறுத்த அளவுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட திட்டங்கள் இருக்கிறது. முதல்ல சர்வீஸ், அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வீஸ் போட்டதுக்கப்புறம் எதிரணியினர் முதல் டச்சு ஒருத்தர் எடுக்கிறார், ஒரு பிளேயரு, மறுபடியும் அவரே அடுத்த டச்சு எடுக்கக்கூடாது, எடுத்தால் அது தவறு, ஃபால்ட். அடுத்த டச்சு இன்னொரு பிளேயர் எடுக்கலாம். மூணாவது டச்சு முன்னாடி எடுத்த பிளேயரோ இல்லை வேறு பிளேயரோ 6 பேரில் ஒருத்தர் அதை உள்ளுக்குள்ளே தள்ளலாம், அடுத்த டீமுக்கு அதை செலுத்தணும். இதுதான் அதோடைய பேசிக் ரூல்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் போட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் செட்டர் சொல்லிட்டு செட் பண்ணுவாங்க பாலை, அது 2வது டச் போடுவாங்க, 3வது டச்சு ஸ்பைக் பண்ணுவாங்க, ஜம்ப் பண்ணி அடிப்பாங்க, அதை அட்டாக்கிங் சொல்லுவாங்க. ஆப்போனண்ட்டு முன்பக்கம் தடுப்பாங்க, அது பிளாக்னு சொல்லுவாங்க, அதை சிங்கிள் பிளாக், டபுள் பிளாக், ட்ரிபிள் பிளாக்னு கம்பைண்டாக வருவாங்க, இல்லை சிங்கிளாக பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பால் எப்போது லேண்ட் ஆகுதோ, கிரவுண்டில் எப்போ டச் ஆகுதோ, அப்போ தான் அந்த ரேலி முழுமை பெறும். அது வரைக்கும் இந்த விளையாட்டு தொடரும். அதை தொடர்ந்து இதில் சில பால்ஸ் இருக்குது. நீங்கள் விளையாடும் பொழுது பால் வந்து மேலே விளையாடும் போது நெட் டச் ஆகக்கூடாது, எந்த பிளேயரும் நெட்டை தொடக்கூடாது. நெட்டை தொட்டால் பால் ஃபால்ட், அது உடனே வந்து எதிரணிக்கு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அது ஒரு இது. அடுத்தது நம்ம விளையாடும் பொழுது எதிரணியில் இருக்கக்கூடிய விளையாட்டு ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம உள்ள பாதம் போகக்கூடாது, நம்மளுடைய ஃபுட்டு ஃபுல்லாக போகக்கூடாது, கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் போனால் அலோவ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக போகக்கூடாது, அது ஒரு ஃபால்ட்டு. அடுத்து 2 சைடு ஆண்டனான்னு சொல்லிட்டு ஒரு சாதனம் இருக்கும், அது வந்து 1.80 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கும், அதுலேயும் பால் டச் பண்ணக்கூடாது, அதில் பட்டாலும் அது ஃபவுல். அதே போல் சர்வீஸ் போடுறவர் எண்ட்லைனை டச் பண்ணி சர்வீஸ் போடக்கூடாது, இதுவும் ஃபவுல். இதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யாமல் நீங்கள் விளையாடலாம்.
3: கையுந்து விளையாடும் ஆடுகளத்தினுடைய அளவுகள் எப்படி இருக்கணும் சார்?
4: கையுந்து பந்தினுடைய ஆடுகளம் பார்த்தீங்கன்னாக்கா 18 மீட்டருக்கு 9 மீட்ரு இதில் இருக்கும். லென்த்து வந்து 18 மீட்ரு, அகலம் வந்து 9 மீட்ரு இருக்கும். இது வந்து 2 கோர்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கும், நடுவில் ஒரு வலையால் 9x9x9x9 சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதில் ஃப்ரண்ட் ஜோன் பேக் ஜோன் இருக்குது. ஃப்ரண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் லைன் 1 போட்டிருப்பாங்க, சென்ட்ரல் லைன்லேருந்து 3 மீட்ரு இருக்கும். அடுத்தது பேக் ஜோன் வந்து அட்டாக் லைன்லேருந்து 6 மீட்ரு இருக்கும். இது வந்து 2 ஜோனாக பிரிக்கப்பட்டிருக்கும். எல்லா லைனும் 5 சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும். இதுதான் சார் அதோடைய அளவு.
3: ஆடுகளத்தில் 2 அணிகள் விளையாடுறதுக்கு நடுவில் வலை இருக்கும். இந்த வலையின் உயரத்தின் அளவு ஆண் பெண் அணியினருக்கு வித்தியாசம் ஏதாவது இருக்கா, இல்லை இரு பாலருக்கும் ஒரே அளவு தானா சார்?
4: இரு பாலருக்கும் தனித்தனியே அந்த அளவு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்களுக்கு சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 2.43 சென்டிமீட்டர், அதாவது 2m 43 சென்டிமீட்ரு உயரம் இருக்கணும் கிரவுண்ட்லேருந்து. அதே போல் பெண்களுக்கு வந்து 2.24 கிரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு ஹைட்டு நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி இதை வடிவமைச்சு இந்த உயரத்தை கொடுத்துருக்காங்க. இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணுறோம், தேசிய அளவிலையும் சரி சர்வதேச அளவிலையும் 2 அளவு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. நெட் ஹைட்டு அந்த வாலிபால் போஸ்ட் இருக்குங்களா, அந்த போஸ்ட் வந்து கிரவுண்ட்லேருந்து 2.55 சென்டிமீட்டர் 2.55 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டு இருக்கணும். அது போஸ்டோடைய ஹைட்டு. நெட்டோட ஹைட்டு 2.43 ஃபார் மென், 2.24 ஃபார் லேடிஸ். இதுதான் ஸ்டாண்டர்டு ஹைட் ஆஃப் த நெட்.
3: வாலிபால் எப்படி விளையாடணும், எப்படியெல்லாம் புள்ளிகள் வழங்கப்படுகிறது, அந்த விளையாட்டு வெற்றி பெற்ற அணி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, விளையாட்டு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விவரமா. அதாவது பந்த பிடிக்கிறது, மேல தூக்கி அடிக்கிறது, டிக் பாஸ், வாலி பாஸ் முறையில மாத்துறது, பந்த அறையிறது, தனியா தடுக்கிறது, 2-3 பேரா சேர்ந்து தடுக்கிறது.
4: விளையாட்டு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ரெஃப்ரி வந்து விசில் பண்ணதுக்கு அப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சர்வீஸ்லயும் ஒரு ஃபால்ட் இருக்கு. விசில் பண்ணதுக்கு அப்புறம் 8 செகண்ட்குள்ள ஒரு சர்வீஸை போட்டுடணும், பால டச் பண்ணிடணும். முன்னாடி இது 5 செகண்டாக இருந்தது, இப்போ 8 செகண்ட் ஆகிட்டாங்க. இது முதல் ஃபால்ட்டு. அது

0: வந்து பண்ணக்கூடாது, 8 செகண்டுக்குள்ள அவர் சர்வீஸை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். பால் டிராவல் ஆகி ஆப்பனன் கோர்ட்டுக்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு பாஸ் எடுப்பாங்க, டிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அண்ட்ரான் பாஸ், அதுக்கு இன்னொரு பேர், கையை வந்து இடுப்புக்கு கீழே வச்சு எடுக்காங்க, அது டிக் பாஸ். அடுத்தது செகண்ட் டச் வந்து செட்டர் போடுவார், அது வந்து வாலி பாஸ், அப்ரான்ட் பாஸ்னு சொல்லுவாங்க, ஃபிங்கரிங்னு சொல்லுவாங்க, அது அப்படி போடுவாங்க. அடுத்தது மூணாவது டச் வந்து அட்டாக்கர்ஸ் முன்கள விளையாட்டு வீரர்கள் வந்து ஜம்ப் பண்ணி அதை வந்து உள்ளே செலுத்த பார்ப்பாங்க. அப்போ எதிரணியில் இருக்கவங்க ஒரு விளையாட்டு வீரரோ இல்லை இரண்டோ இல்லை மூன்றோ முன்னாடி இருப்பாங்க, ஃப்ரண்ட் ஜோனில் இருக்கிறவங்க அதை முயற்சி பண்ணுவாங்க தடுக்கிறதுக்கு, அதுதான் பிளாக்கிங் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பிளாக் பண்ணி பால் இவருடைய கோர்ட்லேயே விழுந்துருச்சுன்னா பாயிண்ட் அவங்களுக்கு, இவர் அதை தாண்டி அவங்க கையில் பட்டோ இல்லை படாமலோ அந்த கிரவுண்ட் உள்ளே போயிட்டுச்சுன்னா அது வந்து இவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இதுதான் விளையாடக்கூடிய முறைகள். இது புள்ளிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா 25 புள்ளிகளில் விளையாடுறாங்க. சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் 5 செட் பெஸ்ட் ஆஃப் 5 செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 25 புள்ளிகள், அதில் 5வது செட் டிசைடிங் செட்டு, அது வந்து 15 புள்ளிகள். நம்ம இங்கே மாநில அளவில் மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் 3 பெஸ்ட் ஆஃப் 3 செட்ஸ்ன்னு வைக்கிறோம், அதில் வந்து டிசைடிங் செட் 3வது செட் வந்து 25 பாயிண்ட் தான் வச்சு நடத்துகிறோம். இதுதான் வந்து அதோடைய புள்ளி விவரங்கள். இதில் 2 செட்டு ஜெயிக்கிறவங்க வின் பண்ணிட்டாங்க, அதில் 5 செட்டு ஆடுறவங்களில் 3 செட்டு வின் பண்ணுறவங்க ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் வெற்றியாளர்களை எடுக்கக்கூடிய முறை.
1: வாலிபால் விளையாட்டை ஃபர்ஸ்ட் டைமாக கற்றுக்கிட்டு விளையாடுறவங்க விளையாட்டின் நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் விளையாடணுமா, இல்லை விளையாட்டு முறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கினாலே போதுமா சார்?
0: நம்ம கையுந்து பந்தை பொறுத்த அளவுக்கு விளையாட வரக்கூடிய வீரர்கள், அதை பிகினர்ஸ் பற்றி கேட்குறீங்க, அவங்களுக்கு ஆர்வத்தோடு வந்து முழுமையாக பயிற்சி எடுத்துட்டாங்கனாலே போதும், குறுகிய காலத்தில் இந்த விளையாட்டை வந்து அவங்க லேர்ன் பண்ணிடலாம். அடுத்தது இவங்க ஒரு நல்ல லெவல்லையும் போய் விளையாடலாம். அதுதான் இதில் முக்கியம். எந்த ஸ்கில்லுமே தேவையில்லை, ஃபிட்னஸும் ஆர்வமும் இருந்தால் போதும், கையுந்து பந்து ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம்.
1: அந்த நுணுக்க முறைகள்லாம் சொல்லுங்கள்.
0: நுணுக்க முறைன்றது வந்து பெரிய இது கிடையாது. சர்வீஸ் ஒன்று, டிக் பாஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்று, வாலி பாஸ், அப்ரான் பாஸ் அது ஒன்று, அட்டாக்கிங் பிளாக்கிங், இது 4 இது பண்ணாலே இது வந்துடும். ஒரு அட்வான்ஸ் கோச்சோ இல்லை எங்களை மாதிரி உடற்கல்வி ஆசிரியர்களோ இந்த மாணவர்களுக்கு சொல்லித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்ம புதுச்சேரி அளவில் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்குறோம். இந்த விளையாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் போடுறது, அதாவது 0-0, அதை வந்து லவ்வால்னு சொல்லுவாங்க, அது விசில் பண்ணதுக்கப்புறம் லவ்வால் சர்வீஸ் போடுவார். அதில் சர்வீஸ்லேயே ஸ்டாண்டிங் நின்றுட்டே போகிற சர்வீஸ் இருக்குது, ஃப்ளோட்டிங் சர்வீஸ் இருக்குது, அதிலே டென்னிஸ் சர்வீஸ் இருக்குது. அதே போல் ஜம்ப் பண்ணி சர்வீஸ் அடிப்பாங்க, அதுலேயும் ஃப்ளோட்டிங் சர்வீஸ் இருக்குது, டென்னிஸ் சர்வீஸ் இருக்குது. லென் லைனை டச் பண்ணாமல் ஜம்ப் பண்ணி அடிக்கணும், இல்லை நின்றுட்டும் அடிக்கலாம். அந்த பால் நெட்டுக்கு மேலே வரணும், முதல்ல நெட்டில் டச் ஆனாலே ஃபவுலு, இப்போ அது கிடையாது, நெட்டில் பட்டும் உள்ளே விழலாம் பால். அது விழும்பொழுது இவர் அண்டர்ஹேண்ட் பாஸில் அது எடுக்கிறாரு, எடுக்கும்பொழுது பால் சிங்கிள் டச்சில் இருக்கணும், டபுள் டச் ஆகக்கூடாது. அதே போல் செகண்ட் பாஸும் எந்த ஒரு பிளேயரு 2 தடவை அந்த பந்தை டச் பண்ணக்கூடாது, பண்ணாக்கா அது ஃபவுல், அது கிளியராக இருக்கணும். செகண்ட் டச்சு ஃபிங்கரிங் வந்து கரெக்டாக அப்ரான் பாஸ் போடணும், தேர்ட் டச்சு ஜம்ப் பண்ணி அடிக்கணும், நின்றுட்டு அடிக்கலாம், 3 டச்சில் உள்ளே அனுப்பிடணும், 4வது டச் ஆனாங்கன்னா அது ஃபவுல். பால் வந்து எதிரணியோடைய விளையாட்டு ஸ்கொயர் இருக்குங்களா அதுக்குள்ளே போகணும், அதுதான் வந்து விளையாட்டோடைய இது, வெளியே போனால் பால் அவுட்டு. இதுதான் அந்த ஆட்ட முறை.
1: பீச் வாலிபால்னா என்ன சார், அதாவது எப்போ எங்கே முதன் முதலாக தொடங்கப்பட்டது, விளையாட சிறந்த இடம்னு எந்த இடத்த தேர்வு செய்கிறாங்க, இந்த விளையாட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் போன்ற பல போட்டிகளில் இன்றைக்கும் விளையாடப்பட்டு வருதா, இந்த பீச் வாலிபால் ஆடக்கூடிய ஆடுகளத்தின் அளவு என்ன சார்?
0: இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தது ரெகுலர் வாலிபால், 6 பேர் மெயின் பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய கேமு. பீச் வாலிபால்ன்றது 2 பேர் மட்டும், இது வந்து வெளிநாட்டில் நம்ம கலிஃபோர்னியாவில் ஃபஸ்ட்டு 1996 இந்த பீச் வாலிபால் விளையாடப்பட்டது. 2 பேர் மட்டுமே விளையாடுவாங்க ஒரு அணியில், மெஷர்மெண்ட் வந்து இதில் 1 மீட்டர் குறையும், 8x16 என்ற அளவில் ஒரு கோர்ட் இருக்கும், இன்னொரு சைடு 8x8x8 அப்படி இருக்கும், அது 9x9 இருக்கும், இதுதான் அதோடைய அளவு. நெட் ஹைட்லாம் அதே ஹைட்டு தான், பாயிண்ட்ஸும் அதே பாயிண்ட்ஸ் தான் விளையாடுவாங்க. இது வந்து இப்போ சர்வதேச அளவில் நிறைய பேர் விளையாடுறாங்க. 36வது நேஷனல் கேம்ஸ் குஜராத்தில் நடைபெற்றதில் நம்ம புதுச்சேரியை சேர்ந்த 2 மகளிர் சசிகலா மற்றும் கனிமொழி, காரைக்காலை சார்ந்தவங்க, அவங்க போய் விளையாடி கோல்டு மெடல் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு கோச்சா கலையரசன்ற பிடி ஒருத்தர் காரைக்கால்லேருந்து போனார். இதை வந்து நம்ம புதுச்சேரி வாலிபால் அசோசியேஷன் மூலமாக அனுப்பி இந்த விளையாட்டில் அவங்க பயிற்சி பெற்று நல்ல ஒரு பேரோடு வந்தாங்க.
1: புதுச்சேரி தமிழகத்தில் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த விளையாட்டு விளையாடப்படும்?
0: இந்த விளையாட்டு சர்வதேச அளவில் எல்லா இடத்துலையும் விளையாடுறாங்க, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக விளையாடுறாங்க. இப்போ பாண்டிச்சேரியிலையும் பாண்டி மெரினா பீச்சினர்களையும் அங்கே வந்து சுற்றுலாத்துறை சார்பாக இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. இதற்கு நடுவர்களாக நாங்கள் தான் செல்கிறோம். இது இல்லாமல் இப்போது வந்து காலேஜ் லெவல்லையும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பீச்சில் தான் போய் விளையாடணும்னு கிடையாது, அந்த பீச் மணல் மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக கோர்ட் ரெடி பண்ணி அங்கேயே விளையாடுறாங்க. எதிர்பார்ப்புகளும் இது வளர்ச்சியும் நிறையா வந்து கொண்டிருக்கிறது. ரெகுலர் வாலிபாலை போல் பீச் வாலிபாலும் நிறையா விளையாடுறாங்க.
1: இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சுமாராக படிக்கிறவங்க

0: கூட விளையாட்டில் ஆர்வம் செலுத்தி ஹீரோவாக இருக்காங்க. அந்த அளவுக்கு விளையாட்டு வீரருக்கு வான் அளவுக்கு புகழடை செய்து வாழ்க்கையில் உயர செய்கிறது. இதை நம்ம நேரடியாக பார்க்குறோம், செய்திகள் வழியாகவும் தெரிஞ்சுக்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டை பற்றி பொதுவாக மாணவர்களுக்கு பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு இருக்கா? பல விளையாட்டை கற்றுக்க ஆர்வமாக மாணவர்கள் முன் வராங்களா, இல்லை விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் படிப்பே போதும்னு இருக்காங்களா? உங்கள் மாணவர்கள் எப்படி சார்?
1: பொதுவாகவே மாணவர்கள் வந்து வராங்க, விளையாட்டில் ஈடுபடுறாங்க, ஆனால் அந்த விளையாட்டு பீரியடில் மட்டும்தான் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. சாயந்தரமோ காலையிலேயோ ஏதோ ஒரு வேலை போய் பயிற்சி எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இப்போ குறைஞ்சிருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த செல்ஃபோன் ஆதிக்கம், இந்த சினிமா டிவி இதோடைய ஆதிக்கங்கள் அதிகமானதுனால இவங்க வந்து இப்போ கிரவுண்டை நோக்கி போக மாட்றாங்க. இப்போ எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் விட்ட உடனே சாயந்தரம் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் போய் நாங்கள் கோச்சஸ் அணுகி பயிற்சி எடுத்து ஸ்கூல்லேயும் விளையாடுவோம், அங்கேயும் விளையாடுவோம், காலையில் படிப்போம். இப்படி தான் நாங்கள் படித்தோம், படிச்சுட்டு ஆசிரியராக வந்திருக்கோம்னா இதுதான் காரணம். ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் அந்த கவனச்சிதறல் நிறையா இருக்குது. ஒரு விளையாட்டு இதில் நம்ம முன்னேறணும் அப்படின்னாக்கா அந்த டைமில் ஃபிட்னஸ்க்கு வரானோ இல்லையோ ஒரு ரெக்ரியேஷன் வந்து விளையாட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து இதை இம்ப்ரூவ் ஆகணுன்றதான் என்னுடைய எண்ணம். அதில் பெற்றோர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும்.
0: இந்நிகழ்ச்சி மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு தாங்கள் சொல்லும் ஆலோசனைகள் சார்?
1: படிக்கிற வயசில் தான் விளையாட முடியும், விளையாடுற வயசு தான் படிக்க முடியும். இதை தாண்டி காலேஜ் லெவல்லாம் போயிட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது விளையாட்டில். அதனால் நீங்கள் இந்த பள்ளி பருவத்திலே இந்த விளையாட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விளையாடுங்க, கூடவே படிப்பு கிரவுண்டுக்கு போய் விளையாடுங்க. தயவுசெய்து அந்த செல்ஃபோனை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மறுபடியும் நான் இதை சொல்கிறேன்றது, தயவுசெய்து அதை எடுத்து வச்சுட்டு கிரவுண்டுக்கு போங்க. நம்ம கல்வித்துறை நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க விளையாட்டு சம்மந்தமாக. அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு வருஷம், ஒன்றரை வருஷம், ரெண்டு வருஷம் நீங்கள் விளையாடுனா தேசிய அளவில் இல்லை சர்வதேச அளவில் நீங்கள் போய் நிச்சயமாக சாதிக்க முடியும். இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்.
0: நிலையத்திற்கு வருகை தந்து இதுவரை கையுந்து பந்து ஆட்டம் சம்பந்தமாக நிறைய தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கீங்க. தங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை வாலிபால் விளையாட்டு குறித்து புதுச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் டி நாராயணன் அவர்கள் நேர்முக கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன். இத்துடன் இன்றைய விளையாட்டு களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல். ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரும்

0: கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய நான்கு பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரிகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடக மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்கள்

0: மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையை ஒட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிறு வயதினருக்கு வரும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம். நிறைய பேருக்கு வந்து நம்ம உயர் ரத்த அழுத்தம் டயக்னோஸ் பண்ணியாச்சு, வயதானவங்களுக்கு மட்டும்தான் உயர் ரத்த அழுத்தம் வருமா? நிறைய பேர் வயதானவங்களும் நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம மருந்துகளை கொடுக்கறோம், சரி செய்யறோம். சிறு வயதினருக்கு 15 வயது 20 வயது போன்ற குழந்தைகளுக்கும் நம்ம உயர் ரத்த அழுத்தம் வரும்பொழுது இவர்களுக்கு எதன் காரணமாக உயர் ரத்த அழுத்தம் வருகிறது? எசன்சியல் ஹைபர்டென்ஷன் கிடையாது, என்ன காரணம்? இந்த சிறிய வயதினருக்கும் 20 வயது உட்பட்டவர்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் நம் உயர் ரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இதற்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதான் நம்ம என்ன சொல்றோம், செகண்டரி ஹைபர்டென்ஷன் சொல்றோம். செகண்டரி ஹைபர்டென்ஷன் சொன்னா அகச்சுரப்பிகள், நிறைய நம்ம அகச்சுரப்பிகள் இருக்குது, அட்ரினல் கிளாண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்ட் இருக்குது, இல்ல இந்த மாதிரி கிளாண்ட்ல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அந்த அகச்சுரப்பிகளுடைய பாதிப்பின் காரணமாக நம்ம உயர் ரத்தம், நம்ம முக்கியமா என்ன சொல்றோம், உடல் பருமன் அதிகமா இருக்கக்கூடிய குசிங்ஸ் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய அட்ரினோகார்டிகல் ஹார்மோன் எக்ஸஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரலாம். பியோகுரோமோசைட்டோமா சொல்லி அட்ரினல் கிளாண்ட் டியூமர் இருக்கவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் செகண்டரி ஹைபர்டென்ஷன் சொல்றோம். அப்புறம் நீங்க
5: இருக்கும்போது
4: காரணத்தினால் வருகின்றது. சோ இப்ப நம்ம வந்து நம்ம நம்ம ரொட்டீனா சொல்றோம், உயர் ரத்த அழுத்தத்துக்கு நம்ம வந்து மருந்து கொடுக்கிறோம். இந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம் என்ன மருந்து கொடுக்கலாம்னா அதே மருந்துகள் தான், ஆனால் அதனுடைய

0: அளவு மாறுபடும். சில பேருக்கு வந்து கண்ட்ரோல் அந்த உயர் ரத்தத்தை குறைப்பது என்பது மிக கடினமாக இருக்கும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன், சிஸ்டமிக் லூபஸ் எரித்திமோட்டோஸ் என்பது ஒரு பல உடலை பாதிக்கக்கூடிய ஆட்டோஇம்யூன் டிசார்டர். இதுல வந்து நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு வருது, உயர் ரத்த அழுத்தம் வருதுன்னு சொன்னா, லூபஸ் நெஃப்ரைடிஸ் வரும் பொழுது, சிறுநீரகத்தை பாதிக்கும் பொழுது, அந்த பாதிப்புக்கு நம்ம இம்யூனோ சப்ரசிவ் மெடிக்கேஷன் போன்ற ஸ்டீராய்டு அண்ட் மைக்ரோஃபெனிடமோஃபென் இந்த மாதிரி வந்த வகையான அந்த நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து நம்ம வந்து சிகிச்சை முறையை மேற்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தமானது கட்டுக்குள் வந்து விடுகிறது. வழக்கமா வரக்கூடிய 40 வயதுக்காரங்க 60 வயதுடைய உயர் ரத்த அழுத்தம் இல்லாமல் இளைஞர்கள் 20 வயதுக்கு உட்பட்டவர்களையும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் முதல் முறையாக நம்ம பண்ணும் பொழுது செகண்டரி ஹைபர்டென்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது செகண்டரி ஹைபர்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா அகச்சுரப்பிகள் முக்கியமா அட்ரினல் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட்ல வந்து சொன்னா எக்ஸஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் ஆகிற குசிங் சிண்ட்ரோம், அது இல்லாம பியோகுரோம டியூமரா இருக்கலாம், இல்ல தைராய்டு டாக்ஸிகோசிஸ், அதாவது ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு கிளாண்ட் அதிகமா இருக்கும் பொழுது பிபி வரலாம், இந்த மாதிரி காரணங்கள்லாம் வரலாம், இல்ல வாஸ்குலரிட்டிஸ் என்ற ப்ராப்ளம் இருக்கும் பொழுது சிஸ்டமிக் லூபஸ் எரித்திமோட்டோசிஸ், இல்ல சிஸ்டமிக் வாஸ்குலரிட்டிஸ், அதாவது ரத்த குழாய்களை பாதிப்படக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி இருக்கும் பொழுது டயக்னோஸ் பண்ணி அதற்குரிய மருந்துகளை கொடுப்பதன் மூலமாக மட்டுமே ரத்த அழுத்தத்துக்குரிய மருந்துடன் அதற்குரிய இம்யூனோ சப்ரசிவ் மெடிகேஷனை கொடுத்தா நம்ம வந்து உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரப்போகுது. சோ நம்ம உயர் ரத்த அழுத்தத்துல பாத்தீங்கன்னா எசன்சியல் ஹைபர்டென்ஷன், செகண்டரி ஹைபர்டென்ஷன், மாஸ்க்டு ஹைபர்டென்ஷன். மாஸ்க்டு என்ன சொன்னோம், அதாவது வந்து மாஸ்க்னா ஆபீஸ்ல தெரியல வீட்டுல மட்டும் இருக்கு, வீட்டுல அதிகமா இல்ல ஆபீஸ்ல அதிகமா இருக்குன்னா வந்துட்டு அது ஒயிட் கோட் ஹைபர்டென்ஷன். நம்ம ஆபீஸ்க்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் பார்த்ததுமே உயர் ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு. எல்லா விதமான உயர் ரத்த அழுத்தத்துக்கு வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஹைபர்டென்ஷன் பத்தி ஒரு நம்ம ஒரு நாலேஜ் நமக்கு இருக்குதன் காரணமாக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம அதை பத்தி நம்ம வந்து அறிவுறுத்த முடியும். அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பத்தி எடுத்துரைக்கிறதும், உயர் ரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் சொல்லணும், மருந்துகளை தன்னால குறைக்க கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கணும், மருந்துகளை முழுவதுமாக நிறுத்தக்கூடாது, உணவு கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாக இதுல வரக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க முடியும் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறு வயதினருக்கு வரும் உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: ஏய், இங்க தாதா கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற,
4: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 7:31. இன்னைக்கு வணக்க மக்களின் நிகழ்ச்சியில உங்களுக்கான எஃபி கொஸ்டினோட நான் வந்தாச்சு. உங்களுக்கான எஃபி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முகவரியையும் புவி குறியிடப்பட்ட புள்ளியுடன் இணைத்து வீடுகள், வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை துல்லியமாக அடையாளம் காண்பதை உறுதி செய்யும் டிஜிபின் முறையை உருவாக்கிய துறை எது? இதுதான் உங்களுக்கான எஃபி கொஸ்டின். உங்களுக்காக மறுமுறை சொல்ற கொஸ்டின், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முகவரியையும் புவி குறியிடப்பட்ட புள்ளியுடன் இணைத்த வீடுகள், வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை துல்லியமாக அடையாளம் காண்பதை உறுதி செய்யும் டிஜிபின் முறையை உருவாக்கிய துறை எது? இதுதான் உங்களுக்கான எஃபி கொஸ்டின். ஸோ உங்களுக்கு சரியான விடை தெரிஞ்சதுன்னா ஃபேஸ்புக்ல போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஜ்குள்ள இன்னைய வணக்கம் மக்களே

0: நிகழ்ச்சிக்கான போஸ்டர்ஸ் இருக்கும், அந்த போஸ்டர்ஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை தெரிவிச்சுடுங்க. நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க சொன்ன ஆன்சர் சரியா இருந்ததுன்னா உங்களோட பெயரும் இந்த வணக்க மக்களின் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியோட நிறைவா படிக்கப்படும். சோ உடனடியா ஃபேஸ்புக் போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க.
1: இதை நான் உனக்கு இலவசமா அந்த சிறுவனுக்கு கோவம்

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

7:37 வணக்கம் மக்களை நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்களே உங்களுக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முகவரியும் புவி குறியிடப்பட்ட புள்ளியுடன் இணைத்து வீடுகள், வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை துல்லியமாக அடையாளம் காண்பதை உறுதி செய்யும் டிஜிபின் முறையை உருவாக்கிய துறை எதுன்னு கேட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி இதோட செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியாவில் 4x4 மீட்டர் அப்படின்ற இடங்களா பிரிச்சு ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு 10 எழுத்துக்கள் மற்றும் எண்களை கொண்ட தனித்துவமான ஒரு குறியீட்டை வழங்குது இந்த முறையில. பிளஸ் இதுல வந்து என்ன ஒரு பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முகவரியே இல்லாத இடத்துல கூட துல்லியமா இருப்பிடத்தை அடையாளம் காண்றதுக்கு தான் வந்து இந்த டிஜிபின் முறை உதவுது. இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் எந்த துறை வந்து இதை உருவாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்துல ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு நம்ம வணக்க மக்களை போஸ்டர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் வரீங்க சரியான விடைய. சோ உங்களோட பெயரும் இந்த நிகழ்ச்சியோட நிறைவுல கண்டிப்பா வந்து படிக்கப்படும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இன்னைக்கு அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தாங்க. இந்திய ராணுவத்தில் படிப்புடன் கூடிய லெப்டினன்ட் பணி பற்றிய அறிவிப்பு வெளியாயிருக்க. டெக்னிக்கல் என்ட்ரி திட்டம் பிரிவில் மொத்தம் 90 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்ணிடும் பிளஸ் டூல இயற்பியல் வேதியியல் கணிதம் பாடங்களை முடிச்சிருக்கணும். 1/7/2007 முதல் 1/7/2010 பிறந்திருக்கணும். JEE மதிப்பெண் நேர்முக தேர்வு தான் வந்து தேர்ச்சி முறை செய்யப்படுது. 4 பயிற்சியோட முடிவில் இன்ஜினியரிங் டிகிரியும் வந்து அளிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் லெப்டினன்ட் பணியும் வந்து வழங்கப்படுது. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் வந்து விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்னு பாத்தீங்கன்னா June 12. வேற ஏதாவது விவரங்கள் தேவை அப்படின்னா joinindianarmy.nic.in என்ற வெப்சைட் அட்ரஸ்ல போயிட்டு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கான இன்னொரு வேலை வாய்ப்பு செய்தி, துணை ராணுவமான சகஸ்ட்ரா சீமாபால் அதாவது SSP படைப்பிரிவில் விளையாட்டு வீரர்கள் ஒதுக்கீடு காலி இடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 7/6/2026 என்று உள்ளபடி 18 முதல் 25 வயதுக்குள்ள இருக்கணும். கூடுதல் தகுதியாக சர்வதேச அளவில், தேசிய அளவில் அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இடையான விளையாட்டு போட்டிகளில் ஏதாவது சான்றிதழ் இருந்தாலும் அதுவும் வந்து கூடுதல் தகுதியா வந்து மேற்கொள்ளப்படுது. தேர்ச்சி முறைன்னு பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் வந்து 100 ரூபாய். பட் வந்து பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 7. மேலும் விவரங்கள் வேணா PPLYSSP.com என்ற இணையதள முகவரியில போயிட்டு நீங்க பாக்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இன்னைக்கான எஃபி கொஸ்டின் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முகவரியையும் புவி குறியிடப்பட்ட புள்ளியுடன் இணைத்து வீடுகள், வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை துல்லியமாக அடையாளம் காண்பதை உறுதி செய்யும் டிஜிபின் முறையை உருவாக்கிய துறை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்தில் வணக்கம் மக்களேன்னு ஒரு புது போஸ்டர்ஸ் இருக்கும். சோ அந்த போஸ்டர் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை நீங்க தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவா உங்களோட பெயரும் வந்து வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில படிக்கப்படும். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாம எஃப்எம் ரெயின்போவில இருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டும் தெரிவிக்கப்படும். ஓகே, இப்போ வந்து அடுத்ததா ஒரு வேலை வாய்ப்பு செய்திகள் குறித்து தெரிஞ்சுக்கலாம். தேசிய அலுமினிய நிறுவனத்தில் 268 டெக்னீஷியன்கள் வந்து காலியிடங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆபரேட்டர் 115, டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபிட்டர்னு 93 பணிகளும், மைனிங்ல 21, போர்மேன்ல 11 உட்பட மொத்தம் 268 இடங்கள் இருக்கு. 10ஆம் வகுப்பு ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி இதுதான் இதோட கல்வி தகுதி. வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18-40 வயதுக்குள்ள இருக்கணும். ஆன்லைன் தேர்ச்சி முறை தான் இதுல எடுக்கப்படுது. பிளஸ் வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷனும் இருக்கும். விண்ணப்பிக்க முறைன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். இதற்கான கட்டணம் 100 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 10/6/2026 ஜூன் மாதம். சோ இப்போ வந்து உங்களுக்கு மேலும் விவரங்கள் ஏதாவது வேணும்னா MUDIRA.NALCOINDIA.CO.IN அப்படின்ற இணையதள முகவரியில போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்ட்ரீய பால புரஸ்கார் 2026 ஆண்டிற்கான விருதிற்கான பரிந்துரைகள் வரையறுக்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்ட்ரீய பால புரஸ்கார் என்பது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்ட்ரீய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா வந்து உங்ககிட்ட யாரெல்லாம் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து கொஸ்டின் சொல்லிடுறேன். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முகவரியும் புவிக்குறியிடப்பட்ட புள்ளியுடன் இணைத்து வீடுகள், வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை துல்லியமாக அடையாளம் காண்பதை உறுதி செய்யும் டிஜிபின் முறையை உருவாக்கிய துறை எதுன்னு கேட்டிருந்தேன். எஸ், அஞ்சல் துறை தான் வந்து டிஜிபின் முறையை வந்து உருவாக்கிய துறை. நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். டிஜிபின் அப்படின்றது வந்து ஐஐடி ஹைதராபாத் கூட இணைந்து தபால் துறையால் உருவாக்கப்பட்ட நாடு தழுவிய ஒரு புவி குறியிடப்பட்ட முகவரி அமைப்பு தான். இது இந்தியாவை வந்து தோராயமா 4 மீட்டர் × 4 மீட்டர் கட்டங்களா பிரிச்சு ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு தனித்துவமான 10 எழுத்துக்களை வந்து ஒதுக்குகிறது. சோ இதுதான் வந்து இதோட அமைப்பு. இதற்கான சரியான விடையை யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், சுரேஷ் பி எஸ், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பிரபு வீரா ராஜபாளையம், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அன்புராணி, பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், லோகேஸ்வரி, தினேஷ், அந்தோனிராஜ் சென்னை, மதுரை சோ சண்முக சுந்தரம், ஹேமலதா, வீரதுரை அரியலூர், தனுஷ், செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கணேஷ்மா, தில்லை வில்லான் ராஜன், குத்தாலம் எஸ், பழனி முத்துக்குமார், செல்வராஜ், அன்பு எம் கெடார், எரவாஞ்சேரி ஷாகுல் அமித், பாபு, முள்ளக்காடு, அறந்தாங்கி ஐயப்பன், பாரிவள்ளல், இவங்க எல்லாருமே சரியான விடையை கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுகள். வரக்கூடிய இந்த பாடலோட வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். 2 பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன் மற்றும் 58 பத்மஸ்ரீ என 66 பத்ம விருதுகளை அவர் வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நண்பர் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு விடுதலை நாள் விழாவை கொண்டாடும் விதமாக நேற்று புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவை தொலைபேசியில் அழைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெறுவதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 28 நடைபெறுவதாக இருந்த இளநிலை பட்டப்படிப்பிற்கான பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வினை தேசிய தேர்வு முகமை ஒத்திவைத்துள்ளது. தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக இன்று காலை 10 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 30 தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: நேரம் 8:03, 20 நொடிகள்ல எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர் அனைவருக்கும் ஒரு அழகான குட் மார்னிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. காலையில எழுந்தவுடன் கனவுகளையும் எழுப்புங்க, ஏன்னா இது உங்க நாள், உங்க நேரம், உங்க வெற்றி ஆரம்பிக்கும் நேரம். எல்லாருக்கும் ஒரு அழகான கிரேட் டே அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை, யாரு எங்கிருந்து இப்ப நமக்கு நம்ம புதுவைய அக்கா அக்கா பிரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் மார்னிங். எல்லாம் இங்க கிழமைன்னு அப்படியே வேலைய பரபரப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ல அங்கே எங்கேயும் பைக் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, காலையில வெயில் சுட்டு இருக்குது. இந்த ஸ்டீல எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. வெளிய போய் எட்டி பார்க்க முடியல, அப்படியே கண்ணெல்லாம் கூச்சுது. ஓகே, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே ஜோ. சோ நான் இப்ப எந்த ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம பாண்டியில உள்ள ஒரு ஃபேமஸான ஸ்பாட் தாங்க, அதாங்க நம்ம திருவண்டார் கோயில் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஸ்பாட்ல நான் பேசிட்டு இருக்கேன். சோ இங்க ஒரு நேயர் அந்த ஊரை பத்தின நினைவுகளை பகிர்ந்துட்ட நம்ம கூட இணைந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உங்க நேம் என்ன
2: சார்?
1: பாலமுருகன். ஓகே சார், என்ன பண்றீங்க?
2: அது பக்கத்துல கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாமா, வீட்டுல காலையிலே வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் ஏழு ட்ரைனுக்கு போயிடுவோம். போயிட்டு அதுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே கம்பெனி கிளம்பி போய் ஃபிஃப்த் பேஸ்ல இருக்கும் போது அது நல்லா போட்டு உழைக்கும். ஃப்ரீ டைம்ஸ் நிறைய கிடைக்குதுங்களா? காலையில மதிய சிக்ஸ்னா காலையில ஃப்ரீயா இருக்கும். அந்த டைம்ல போய் வீட்டு வேலை விவசாயம் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிச்சு அப்படியே வேலை கிளம்பிடுவோம். வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் அந்த வேலை தான் பாருவாங்க. அவங்களுக்கு போய் துணையா ஒரு தொழில்ப்பா அந்த வேலை செய்வோம்.
1: ஓகே சார். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் வீட்டுல வந்து ஒரு சின்னதா ஒரு சொத்தியில செடி வளர்த்தது, அது வளர்ந்து வர்றத பாக்குறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு லேண்ட்லயே ஏதாவது விதைச்சிருந்தா அது வளர்ந்து அது காய் கொடுத்து அது நம்ம செல்லம் கொடுக்கும் போது பாக்குறதுக்கு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த ஃபீல் எப்படி
2: சொல்லுங்க? கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மதிப்பு தான். அது வந்து விதைத்து வளரும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே மகிழ்ச்சியா தான் இருக்கும், சந்தோஷம் தான். நல்லாவே போகும். விவசாயம் செய்யும் போது விவசாயம் நல்லாதான் இருக்கும், ஜாலியா அது ஒரு இதுதான் அனுபவிக்கும் எல்லாத்தையுமே. விவசாயத்தை வந்து மெதுவா சொல்லக்கூடாது, அப்படி அனுபவிச்சு போனா எல்லாமே சந்தோஷம் தானே, எல்லா வேலையும்.
1: கரெக்டா சார், கரெக்டா சார். ஏன்னா விவசாயம் வந்து கஷ்டமா இருந்தாலும் அந்த இது வளர்ந்து வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது மனசு
2: கண்டிப்பா கஷ்டமா. நம்ம விட்ட விதைகள் வந்து வளரும் போது அது அவ்வளவு மகிழ்ச்சி தரும், என்ன சந்தோஷம் தான். நல்லா வளரும்போது நல்லாவே இருக்கும்.
1: அது சொல்லும் போது யாருக்கு முகம் ஃபுல்லா அவ்வளவு புன்னகையா இருக்கு. ஏன் அப்படின்னா அதை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஓகே சார், அப்புறம் நீங்க இது நேட்டிவ் தான சார் உங்களுக்கு?
2: ஆமா, நேட்டிவ்.
1: ஓகே சார், உங்க ஊர்

0: மக்கள் எப்படி சார் நம்ம திருவண்ணாமலை கோயிலோட மக்கள் வந்து பழகிறதுக்கு எப்படி இருப்பாங்க?
1: எல்லாருமே நல்லா அன்பா பழகுவாங்க. திருவண்ணாமலை மக்கள் எல்லாமே அன்பாதான் இருப்பாங்க. எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா சுத்தி ஃபுல்லாவே விவசாயம் சார்ந்த மக்கள் தான். அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே அன்பா நல்லா வாசமா இருப்பாங்க. கிராமத்து சொல்லி மக்கள் கிட்ட பழகும் போது அது ஒரு நல்ல ஒரு நகர்ப்புற மக்கள்கிட்ட பழகுறதும் கிராமப்புற மக்கள்கிட்ட பழகுறதும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த உறவு முறைகள் வச்சு அத்தை மாமா அண்ணன் தம்பி இப்படி பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்கள் தான் நல்லா பழகுவாங்க. அதெல்லாம் இப்ப நகர்ப்புறத்துக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்கு. பத்து நகர்ப்புறத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசிக்க மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா பக்கத்து வீட்டுல போய் லைட்டா ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டாலும் பத்துட்டாலும் உடனே சண்டைக்கு வந்துடும். ஆனா விவசாய குடும்பம் அப்படி இருக்கு, நல்லாவே போகும். கிராமத்து பகுதியில் மக்கள் பாத்தீங்கன்னா பக்கத்து நிலத்துக்கு பக்கத்துலாம் மாற்றி மாத்தி தண்ணி விட்டுக்குவாங்க. பக்கத்து வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த உதவிகளை செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி கிராமப்புறங்களால அதிகமா பார்க்க முடியும். அதே மாதிரி திருவிழா காலங்களில் பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்கள் வந்து ஒற்றுமையா செயல்படுவாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே எழுந்து அந்த திருவிழாவை எடுத்து நடத்துறது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க. நகர்ப்பகுதிக்கு போகும்போது அதெல்லாம் கொஞ்சம் குறையதானே செய்ய முடியும்.
0: கிராமத்துல வளர்ந்துருக்கீங்க, அது வில்லேஜ் குடும்பம். இந்த பசங்களோட சேர்ந்து இந்த சமைக்கிறது, சின்ன வயசுல கூட்டாந்து வந்து சமைக்கிறது, அது சமைச்சு சாப்பிடுறது, இந்த தோட்டத்துல வச்சு சமைக்கிறது, அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு.
1: ஆமா கண்டிப்பா உண்டு. அதாவது கிராமப்புறத்துல சொல்லவே தேவையில்லை. பயன்பாடு அது நிலத்துல போயிட்டு சமைக்கிறது, பசங்க கூட செஞ்சு வளர்றது, பனைமரங்கள் ஏறி பனங்காய் நட்டுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. கூட்டாஞ்சி எல்லாம் சொல்லவே தேவையில்லை. அது நம்ம நிலத்துல கலைஞ்சி அரிசியிலே எடுத்து சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. நான் சின்ன வயசுல வந்து அது வீட்டுல வந்து அறுவடை பண்ணி அரிசியெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இது திருட்டு தனமா திட்டிட்டு வந்து பக்கம் கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறது அது ஒரு சந்தோஷம் தான். இப்பெல்லாம் யாரும் அதை செய்யறது இல்லை. பசங்க எங்க வீட்டுக்குள்ளே அடங்கி போயிடுறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, நம்ம ஜீவிகளே குறவங்களெல்லாம் அனுபவிச்சு வந்தோம். நம்ம பிள்ளைகளுக்கும் அதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் நமக்கு கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கு. ஆனா பசங்க வந்து அப்படியே போயிடுதுங்க.
0: அதுதானே கரெக்ட் சார். ஏன்னா நீங்க வந்து அந்த காலத்துல கிட்ஸ் என்னும்போது அந்த விளையாடுற விஷயம், அந்த சமைச்சு சாப்பிடுற விஷயம், அந்த தள்ளு வண்டி ஓட்டுறது, டயர் வண்டி ஓட்டுறது, ஏன்னா இப்ப இருக்க பசங்க வந்து
1: டயர் வண்டி ஓட்டுறது, பனகா வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் எங்க பார்க்க முடியுது, பார்க்கவே இல்லாது. அதாவது அந்த மாதிரி டயர் வண்டி எல்லாம் ஓட்டு போட பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தயம் ஓடும்போது பசங்களுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா விளையாட்டுல வந்து டயர் வண்டி ஓட்டும் போது போட்டி போட்டு ஓட்டுறாங்க பசங்க. பனகா வண்டி செஞ்சு அதுக்காகவே பனகா பயிருக்கு போவாங்க, நொங்கு பயிருக்கு. இந்த மாதிரி இது டயர் அல்ல பாத்தீங்கன்னா இப்பதான் பனகா கிடைக்கும், பனகா வண்டி ஓட்டுறது. ஆனா பசங்க அதெல்லாம் இப்ப விரும்புறது கிடையாது. பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்க. என்ன பண்றது, ஆளம் அப்படி போயிட்டு இருக்கு.
0: அது வேணா உண்மைதான் சார். சரி ஓகே சார். இப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஏதோ அந்த இதா இருக்கு, ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சார்? இல்ல உங்க ஊர்ல இருந்து சில் பண்ணுவீங்களா, இல்ல பக்கத்துல எங்கேயாவது?
1: பக்கத்துலயே நம்ம வந்து பாண்டி இருக்கு. பாண்டி போயிட்டு பீச் இந்த மாதிரி சில் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது அதிகம். அதோட ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல இல்லையா. அதே மாதிரி ஃபேமிலி கூடயும் போயிட்டு பாண்டி போய் இந்த மாதிரி ஏதாவது சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா லீவ் கிடைக்கிற டைம்ல அப்படி போயிட்டு பாத்துட்டு வரோம்.
0: ஓகே சார், சூப்பர். பாத்தீங்களா, அவங்க நேர் வந்து அவங்க ஊரை பத்தி சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த ஊரோட மக்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க, அந்த ஊர்ல விவசாயம் எப்படி, அதுவும் அவங்க ஒரு விவசாய குடும்பம் வேற, அதெல்லாம் அவங்க எப்படி எல்லாம் அந்த பயிர் வளர்றதெல்லாம் ரசித்து வச்சுட்டு அவங்க சொல்லும் போதே அப்படியே மூஞ்சில பேச பார்க்கும்போது அவ்வளவு ஒரு புன்னகையா இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க, தி எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 என்றும் உங்கள் மனசோடு.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். தலைமுறையா
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேரம் 8:32.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஆர்ஜே ஜோ ஃபீல்ட்ல இருந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் அவங்க யார் யார் கூட எல்லாம் பேசுறாங்க, என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
1: ஹலோ, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8ல நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் உங்க ஆர்ஜே திருவள்ளுவர் கோயில்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட ஒரு ஸ்கூல் படிக்கிற பாப்பா பேச போறாங்க. முதல்ல அவங்க கிட்ட நம்ம ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே, எங்க சேலம் படிக்கிறீங்க? எங்க படிக்கிறீங்க? எதுக்காக அந்த
2: அவங்க ஒரு கரெக்ட்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 8:43 நொடிகள்ல நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே கூட பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா அவங்க யாரு என்ன பேசுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
3: எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. என் ஊர் எப்படி
4: இருக்காங்கனால இல்ல உங்ககிட்ட டிஃப்ரெண்டா பேசுறாங்களா நம்ம மக்கள், இல்ல உங்களுக்கு அதே ஊர் மாதிரிதான் ஃபீல் ஆகுது, இல்ல இங்க இருக்கிறவங்க நல்லா ஜாலியா பேசுறாங்களா?
3: எனக்கு அந்த ஃபீல் எல்லாம் குடுக்கல. இங்க எல்லாருமே நல்லபடியா நல்லாதான் பேசுறாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என் கம்பெனி ஒர்க் பண்ற அவர் வீட்டுல நான் இருக்கேன். அதனால பெஸ்ட். எனக்கு எதனா ஒண்ணா அவரு பாத்துக்குவாரு. என் வீட்டுல ஏன்னா தேவைன்னா அவரு வாங்கி கொடுப்பாரு. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நானும் ஹெல்ப் பண்றதுலாம் எல்லாமே இருக்கு. ஒர்க் ஹெல்ப் பண்ணிக்கிறோம். எல்லாமே நல்லபடியா போகிறேன். அப்படி இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட் கூட நான் பண்றதா இருக்கு.
4: வேலைக்காக வந்தாலும் உங்களுக்கு இந்த ஊர்ல இருந்து செட்டில் ஆயிடுச்சு, பிடிச்சிருச்சு, கரெக்ட் தானே? ஓகே சார். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா நீங்க எங்க போறீங்க? பாண்டியா இல்ல விழுப்புரமா? ஏன்னா இங்க திருவண்ணா கோயில் ரெண்டு பேரும் நடுவுல இருக்கு இல்லையா? சோ நீங்க போகணும்னா எங்க போறது?
3: மேக்ஸிமம் அதிகம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு வந்துட்டோம். திருமணம் தமிழ்நாடு போறது இல்ல சொன்னோம். ஆரம்ப காலத்துல வந்த டைம்ல நான் மேக்ஸிமம் திருவண்ணாக்கிலே இருக்க மாட்டேன். அடிக்கடி தமிழ்நாடு போயிடுவேன். நேற்று திண்டி வரணும் அதுக்கு நான் போயிடுவேன்.
4: ஓகே.
3: இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் போறதே கிடையாது. எனக்கு ஃபுல்லா பாண்டியிலேயே தெரியும். பாண்டியில பீச் இருக்கு, பீச் இருக்கு.

0: பார்க் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, சண்டேனா அப்படி போயிட்டு
1: பண்ணிட்டுதான் இருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் அது எல்லாம் போட்டு போட்டு எனக்கு எள்ளு வச்சு அதை கொடுத்துருக்காரு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: என்னை விட யோகியன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சி போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாரா. சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான். 500 ரூபா அப்படின்னாரா. இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சு தாங்க கேட்குறேன், அதோட விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனமுள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினா மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார், கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜம்

0: பிரமாணம் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறை இல்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மளும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்க கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: ஏய், இங்க தாதா கிங்.
8: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
1: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் எதிர்த்து போராடுவதில் இந்தியாவும் அமெரிக்காவும் முனைப்புடன் செயல்படுவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெறுவதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து நேற்று போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை பட்டப்படிப்பிற்கான பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வினை தேசிய தேர்வு முகமை ஒத்திவைத்துள்ளது. தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை முசி வீதிக்கு வடக்கு, முத்தியால்பேட்டைக்கு தெற்கு, கடற்கரை சாலைக்கு மேற்கு, சத்யா நகர் மற்றும் சக்தி நகருக்கு கிழக்கு, இதற்குட்பட்ட முத்தியால்பேட்டை, கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், வைத்திக்குப்பம், குபேர் சாலை, காமராஜ் சாலை, சாரம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது. கொல்கத்தாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 40 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 9:03. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னா வாட்ஸ்அப் எடுங்க. வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட பேர் அண்ட் ஊரையும் டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த எண்களுக்கு வந்து உங்க போன் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட பாடலும் கட்டாயமா இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும். முதலாவதாக நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டிருக்கோம். நேயர் யார், எங்க இருந்துன்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நிலவை முகம் காட்டு என்ற திரைப்படத்திலிருந்து சிட்டு பறக்குது என்ற பாடல் கேட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண்.

வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கவங்க சரஸ்வதி பத்மநாபன் மாதவரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா போன் எடுங்க. போன்ல வாட்ஸ்அப்ல இருந்து உங்களோட ஊர் பேர் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தையும் டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. ஜெயரா, ஜெயந்தி, ஜெயபிரபா, கடலூர்ல இருந்த சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 9:22 நிமிடத்துல வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யார் வேறுபாடலா கேட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் கண்டாச்சி மங்கலத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாண்டியன் திரைப்படத்திலிருந்து உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா உங்களுடைய ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இது எல்லாத்தையும் ப்ராப்பரா டைப் பண்ணி 7598510505 என்ற இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. படிக்காதவன் திரைப்படத்தில் இருந்த ராதா பிரியா தேனியிலிருந்து. உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி 7598510505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு நீங்க உங்களோட விருப்ப பாடல அனுப்பலாம். உங்களோட பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். நேரம் 9:39 நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பம் பாடல் கேட்டிருக்காங்க. பத்து தள திரைப்படத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனா மதுரையிலிருந்து.

வாட்ஸ்அப் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா நவீன் சுந்தர் வில்லிவாக்கம் குபேந்திரன், நவீன் சுந்தர் முத்தரசநல்லூர், திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, குள்ளஞ்சாவடி பாலமுருகன், பட்டாளம் ரமேஷ், தாராசுரம் கைலாசம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கணாயுது FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: அவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கணாயிரு FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
3: தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், நரசிம்மா திரைப்படத்திலிருந்து.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக விடுதலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க ரமேஷ் கே மயிலத்திலிருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடல் கேட்ட எல்லாருக்குமே ரெயின்போவின் சார்பாக ஒரு பாராட்டுக்கள். அண்ட் பாடல் கேட்டு இடம்பெறாதவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, அடுத்த நாள் நேயர் விருப்பத்தில் நிச்சயமா உங்க பாடலும் இடம்பெறும்.

ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். இவ்விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்கின்றனர். மேற்கு வங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற மறுவாக்குப்பதிவில் வெற்றி பெற்ற பிஜேபி வேட்பாளர் திரு தேபங்ஷு பாண்டாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாபெரும் புரட்சியாளரான ராஜ்பிகாரி போஸின் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடக பதிவில், ராஜ்பிகாரி போஸ் நாட்டின் விடுதலைப் போராட்டத்திற்கு புத்தாற்றலை புகுத்தினார் என புகழாரம் சூட்டியுள்ளார். பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் எதிர்த்து போராடுவதில் இந்தியாவும் அமெரிக்காவும் முனைப்புடன் செயல்படுவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெறுவதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான 5 நாள் ஹஜ் புனித பயணம் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 1.6 மில்லியனுக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த புனித பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்தியாவிலிருந்து சுமார் 1,75,000 பேர் இதில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து நேற்று போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

நேரம் 10:30 எல்லாருக்கும் இன்னொரு ஷோல அழகான குட் மார்னிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. ட்ரீம் பிக், ஸ்மைல் மோர், மியூசிக் லவ், அப்ப உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கலி சூப்பர் ஹிட். இது யாருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நாள புதுசா தொடங்கணும், புதுசா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்காக தான் சொல்றேன். மணி கரெக்டா 10 இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எண்ணிக்கைகள் பேசும்போது ஒரு நாட்டின் வளர்ச்சியும் வரலாறும் வெளிப்படும். மக்களின் வாழ்க்கை, கல்வி, வேலைவாய்ப்பு, நகர வளர்ச்சி முதல் நாட்டின் எதிர்கால திட்டங்கள் வரை வழிகாட்டும் மிகப்பெரிய கணக்கெடுப்பு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள், அறிவை வளர்க்கும் வினாக்களோட நான் இங்க ரெடி. ஆர்ஜே சாண்டி, கெட் செட் கோக்கு நீங்க ரெடியா அப்படின்னா கால் பண்ணணும். 2271760 2275 2330 வெளியூர் நேயர்கள் 0413 மறக்காம சேர்த்து கால் பண்ணுங்க. நம்பர் எல்லாம் சொல்லியாச்சு சாண்டி, அப்ப கேள்விய கேளு அப்படின்னு நீங்க கேக்குறது என் கரல கரெக்டா கேக்குது. கேள்வி, முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது? இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா உடனே கால் பண்ணுங்க. சாண்டி இஸ் வெயிட்டிங். இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 10:51 கெட் இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 102.8 நான் கேள்வி கேட்டாச்சு, கேள்விக்கு ஆன்சர் சொல்ல காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாம், யார் இங்கிருந்து? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
2: சார், யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
3: அறந்தாங்கிலிருந்து பேசுறோம்.
2: அறந்தாங்கிலிருந்து சார், உங்க பேரு
3: நீங்களே சொல்லுங்க பாப்போம்.
2: ஐயப்பன் சார் தானே? ஐயப்பன் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு வெயில் எல்லாம் எப்படி இருக்கு?
3: ரொம்ப கொளுத்தி எரியுது.
2: அப்படிங்களா? சரி சார், அதுக்குதான் நாங்க சில்லுன்னு உங்களுக்கு பாட்டு போட்டுட்டு
3: இருக்கோம்ல. வாய்ஸ் சூப்பரா இருக்கு.
2: தேங்க்யூ சோ மச். புகழ்ச்சி பிடிக்காது சார். ஓகே சார், கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: 1872.
2: எப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சீங்க?
3: நாங்க கண்டுபிடிச்சோம்.
2: ஓகே, கரெக்டான ஆன்சரை கரெக்டான நேரத்துல கரெக்டா கால் பண்ணி சொல்லிருக்கீங்க. தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
3: நன்றி.
2: மக்களை இதே மாதிரி நீங்களும் கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணுங்க. 2271760 2275330 வெளியூர் நேய 0413 மறக்காம சேர்த்து கால் பண்ணுங்க. அடுத்து முதல் கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எஸ், வருடம் 1872. சரிங்களா, இப்ப இரண்டாவது கேள்வி. இந்தியாவில் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்பட்டது? முதல் கேட்ட கேள்வி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது எடுக்கப்பட்டது? விடை தெரிஞ்சவங்க உடனே கால் பண்ணுங்க. சாண்டி இஸ் வெயிட்டிங். இப்ப அடுத்து சூப்பரான பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 10:16:31 கெட்செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸோட நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி காலர் ஒருத்தவங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு காலர் வந்திருக்காங்க, கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம். குட் மார்னிங். டே, எப்படி மேம் இருக்கு?
1: சூப்பர். எங்களுக்கு நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சுது, அதனால இன்னைக்கு ஆனா வெயில் இருக்கு, ஆனா அந்த சூடு தெரியலங்க மேம். நல்லா இருக்கு கிளைமேட்.
0: ஓ, சூப்பர் மேம், சூப்பர் மேம். உங்க பேர், எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க.
1: பாண்டிச்சேரி. எப்படி இருக்குங்க மேம்?
0: பாண்டிச்சேரி இப்ப காலையிலே கொஞ்சமா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக எப்படி இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. நேத்து கொஞ்சம் கிளைமேட் நல்லா செட்டிலா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் ஆரம்பிக்குது. இந்தியாவில் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்பட்டது?
1: அப்ப அது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க, அதனால இது 81 எடுத்துட்டாங்க மேம். 81 எடுத்துட்டாங்க.
0: எப்படி ஒரு கெஸ் பாத்தீங்களா, சரியான கெஸ். 1881 இஸ் தி ரைட் ஆன்சர்.
1: ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுக்கிறது ஞாபகம் இருக்கு.
0: ஓகே,
1: 72 அப்போ பிஃபோர்.
0: அருமை
1: பாடல்கள், சூப்பருங்க மேம். தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.
1: பில்கூல்.
0: நேர்ல இதே மாதிரி கேள்விக்கான ஆன்சர் நீங்களும் பண்ணலாம். உங்க பேரு, ஊரோட, ஜாலியான இந்த டேக்ல கால் பண்ணுங்க. 2271760 2275230. வெளியூர் நேயர் அந்த நம்பரை மறக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல் இரண்டு கேள்வி

மூன்றாவது கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் துறை எது? எந்த துறை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சதுன்னா உடனே கால் பண்ணுங்க. அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்டுக்கிட்டே இந்த டேல ஓடுவோம்.

நேரம் 10:23 15 நொடிகள்ல கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 102.8 வேற லெவல்ல. இன்னைக்கு ஃபன் மட்டும் இல்லாம

0: இன்ஃபர்மேட்டிவான குவெஸ்டின்ஸோட நான் கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ சார், யார், எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்கார் கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நான் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சார். ஓகே, இந்த கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இந்தியா உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க.
0: என்ன சார் தப்புன்னு சொல்லிட்டீங்க? எங்களை விட இன்ஃபர்மேஷன் நிறைய வச்சிருக்கீங்களே.
1: செய்தியில சொல்லிட்டே இருக்காங்க, அது போல நம்ம ரேடியோவிலயும் இது பண்ணிட்டே இருக்காங்க, ஆட் பண்ணிட்டே இருக்காங்க, விளம்பரம் வந்துட்டே இருக்கு.
0: கரெக்ட் சார், கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இத மாதிரி நீங்க சொல்றதை கேக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா
1: இருக்கு. வானொலியோட இணைந்தாலே இருக்கும்.
0: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். நீங்க சொல்றது ரொம்ப கேக்குறதுக்கே ரொம்ப இனிப்பா காலையில மகிழ்ச்சியா இருக்கு சார். கரெக்டான ஆன்சரா கரெக்டான டைம்ல சொல்லிருக்கீங்க. நிலைதீன் சார்பாக வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி சார். மக்களை இதே மாதிரி அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸுக்கு நீங்களும் கால் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் பதிவு பண்ணலாம். 2271760 2275 2330 வெளியூர் நேய 0413 மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் மூணு கேள்வி சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் துறை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த துறை தான் வந்து கணக்கெடுப்பை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான நான்காவதான கேள்வி, நம்ம எல்லாருமே சென்சஸ் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் கணக்கெடுப்பை. இந்த சென்சஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? இந்த கேள்விக்கு உடனே கால் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 10:32 40 லகேஜ் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 நான் கேட்ட கேள்வி, சென்சஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய நற்கலை வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார், உங்க பேரு எங்க இருந்து சொல்லுங்க?
1: எஸ் நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நான் நலம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சார், சூப்பர். இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இன்றைய நாள் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. வேலூர்ல கொஞ்சம் வெயில் அதிகமா தான் இருக்கு. நம்ம பாண்டியில மழையா, எப்படி இருக்கு மேம் கிளைமேட்?
0: நேத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு சார்.
1: ஓ அப்படிங்களா, சரி.
0: ஓகே ஓகே சார், சென்சஸ் என்ற சொல் என்ன?

0: மொழியிலிருந்து வந்தது. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் மேம்.
0: சொல்லுங்க பாப்போம்.
1: சென்சஸ் அப்படிங்கிற வேர்ட் லத்தீன் அப்படிங்கிற மொழியில தான் மேம் வந்தது.
0: சூப்பர் சார், கரெக்டான ஆன்சர்.
1: அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாடும் அந்த சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கல்ல.
0: ஓகே,
1: அது வந்து சென்சஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, தி சென்சேர் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்தா வந்தது. அதற்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டிமேஷன் அப்படிங்கறது அர்த்தமா, அசஸ்மெண்ட் ரேட் அப்படிங்கறதும் அர்த்தமா. சோ இதுதான் அதனுடைய அந்த ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க.
0: சார், இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்றதை விட நீங்க நிறைய கேதர் பண்ணி வச்சிருக்கீங்க உங்ககிட்ட இந்த வார்த்தைக்கான விளக்கங்களை வந்து இந்த அளவுக்கு கேக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார்.
1: ரொம்ப ஹாப்பி மேம், ரொம்ப சந்தோஷம்.
0: தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம், பை பை.
0: மக்களை இதே மாதிரி நீங்களும் கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம். கால் பண்ணுங்க 2271760 2275230. சென்சஸ் என்ற சொல் லத்தீன் மொழியிலேருந்து தான் வந்தது. அடுத்த கேள்வி, உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற நாடு. உலகில் உலகளவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற நாடு எது? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கால் பண்ணுங்க. இப்ப அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சிறகுகள் ஏழுது.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 10:41 கெட்ஸ்இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. அடுத்ததா கேள்விக்கு ஆன்சர் பண்ண வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: கலைவாணி மேம் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: நிலையத்தில் நாங்கள் அனைவரும் நலம். அப்புறம் நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு இருக்கு மேம்.
2: நல்லா போயிட்டு இருக்குன்றதே டல்லா சொல்றீங்களா? நல்லா சொல்லுங்க. நல்லா போயிட்டு இருக்கு. உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற நாடு எது? ஆன்சர் தெரியுங்களா?
3: தெரியுங்க மேம். பாபிலோன்
2: என்பது மிக சரியான விடை. அதை எப்படி கண்டறிந்தீர்கள்? பாபிலோன் என்றது மிக மிக சரியான விடை. கரெக்டான ஆன்சர் சொல்றதுக்கு நிலைத்து கால் பண்ணதுக்கு மிக்க நன்றி மேம்.
3: தேங்க்யூ மேம்.
2: மக்களே, உலகில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற நாடு வந்து பாபிலோன். எதற்காக இதை பண்ணாங்க அப்படின்னா, மக்கள் தொகையையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற உணவுப் பொருட்களையும் வந்து மேனேஜ் பண்ணி அதுலேருந்து அவங்க வந்து டாக்ஸ்க்கு என்ன ரிசோர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் கரெக்டான ஆன்சர் சொன்னதுக்காக மிக்க நன்றி. அடுத்ததான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி 2271760 2275 2303 இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர். வெளியூர் நேயர் வந்து 0413 வந்து மறந்துடாதீங்க. அடுத்ததான கேள்வி அப்படின்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஸ்லோகன் என்ன? 2011 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஸ்லோகன் என்ன? இதுக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. இப்ப வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால மஞ்சள் வெயில் பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2020

0: வழங்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: ஏய், இங்க தாதா கிங். FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நேரம் 10:57 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நான் கடைசியா கேட்டிருந்த கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஸ்லோகன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஆர் சென்சஸ் ஆர் ஃபியூச்சர், அதுதான் அதோட ஸ்லோகம். இதுவரைக்கும் கால் பண்ணி ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். கால் பண்ணணும்னு நினைச்ச நேயர்களுக்கும் நன்றி. கால் பண்ணி தெரியாம விட்டதுக்கு பரவாயில்ல, ஆனா நான் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனா கேதர் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் டாடா பை பை சொல்லிக்கிறேன். அடுத்த ஷோக்காக ஆர்ஜே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இறுதியா ஒரு சூப்பரான சாங் வருது, டாடா பை.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார். 2 பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன் மற்றும் 58 பத்மஸ்ரீ என 66 பத்ம விருதுகளை அவர் இன்று வழங்குகிறார். மாபெரும் புரட்சியாளரான ராஜ்பிகாரி போஸின் பிறந்தநாளை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அன்னாருக்கு மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடக பதிவில், ராஜ்பிகாரி போஸ் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு புத்தாற்றலை புகுத்தினார் என புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவை தாம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நண்பர் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு நேற்று புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவின் போது தொலைபேசி வாயிலாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதள முகவரி வாயிலாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான 5 நாள் ஹஜ் புனித பயணம் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 1.6 மில்லியனுக்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த புனித பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்தியாவிலிருந்து சுமார் 175,000 பேர் இதில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி காவல்துறை இணைந்து நேற்று போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. 2026 நார்வே சதுரங்க போட்டிகள் அந்நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம்.
3: எழுதியவர் ஆர். சாமுண்டீஸ்வரன் அவர்கள்.
2: அமைப்பு மயிலாடுதுறை தாசெந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: அன்பு, எப்பா அன்பு, நிறுத்துப்பா வண்டிய நிறுத்துப்பா.
1: இருப்பா இருப்பா இருப்பா, இதோ இதோ ஓரமா நிறுத்துறப்பா. சொல்லுப்பா ரவி சொல்லு.
0: அன்பு, வண்டியில பின்னாடி என்னப்பா மூட்டை பழ வாசனை வருது?
1: அந்த சோகத்தை என்பா கேக்குற, அத்திப்பழம் அறுவடை செஞ்சு 5 மூட்டை வச்சிருந்தேன், 4 மூட்டைய ஒரு வழியா வித்துட்டேன், ஒன்னு தங்கி போச்சு, பழங்கள் அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதான் வயல்ல உரமா கொட்டலாம்னு சாகு மூட்டைய கொண்டுட்டு போறேன்பா.
0: ஏன்பா சாப்பிட்ற பழத்தை இப்படி வீணாடிச்சிட்டியப்பா? 4 பேருக்கு சாப்பிட கொடுத்துருக்கலாமே.
1: ஏன்பா ரவி, பழங்கள் சீக்கிரமா வீணாகிடும்னு நான் நினைக்கலப்பா, இல்லைனா யாருக்காவது சாப்பிட கொடுத்துருப்பேன்.
0: சரி அன்பு, நடந்தது நடந்து போச்சு, இப்ப வயலுக்கு உரமா இந்த அழுகிய பழங்களை போடுறதுதான் சரி. ஆனா இனிமே பழங்கள், அது எந்த பழமா

0: இருந்தாலும் சரி அல்லது காய்கறியா இருந்தாலும் சரி, உணவு பொருட்களை பதப்படுத்தி நீண்ட நாள் வச்சிருக்கிற மாதிரி செய்ப்பா.
1: என்னது, பதப்படுத்தி நீண்ட நாள் வச்சிருக்க முடியுமா? ஏம்பா ரவி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நானே வசனத்துல போயிட்டு இருக்கேன், என்ன நிக்க வச்சு வம்பிழுக்கிறேனிய?
0: அன்பு, உண்மையதான்ப்பா சொன்னேன். பிஎம் கிசான் சம்பட யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் உணவு பொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய பல்வேறு உதவிகளை செய்கிறதுப்பா நம்ம மத்திய அரசு.
1: ஏம்பா ரவி, என்ன மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த திட்டம் இருக்கும் போல தெரியுது. வாப்பா, அப்படி மருத்துவரமா உட்காந்து பேசலாம்.
0: அன்பு, எனக்கு நேரம் இல்லப்பா. என் வீட்டுக்கு நம்ம புதுச்சேரி குறும்பாப்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மனையியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள முனைவர் ஆர் விஜயலட்சுமி மேடம் வர்றதா சொல்லியிருக்காங்க.
1: ஓஹோ,
0: அவங்க உணவுப் பொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது குறித்து பல்வேறு செய்திகளை சொல்லுவாங்க.
1: பரவாயில்ல,
0: நீ என்ன பண்ற, உன் வயலுக்கு போய்
1: சரி
0: இந்த வீணான பழங்கள் எல்லாம் கொட்டிட்டு நேரா என் வீட்டுக்கு வந்துடுப்பா. அதுக்குள்ள மேடமும் வந்துருவாங்க.
1: சரி ரவி.
0: அவங்க கிட்ட பல விஷயங்கள் உணவு பதப்படுத்துதல் பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா.
1: ஓகே ரவி, நான் உடனே என் வயலுக்கு போயிட்டு அப்படியே உன் வீட்டுக்கு வரேன்ப்பா.

0: பாப்பா அன்பு, உனக்காக தான் வெயிட்டிங்கு. விஜயலட்சுமி மேடம் அப்பயே வந்துட்டாங்க. உட்காருப்பா, மேடத்துக்கிட்ட நம்ம பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: மேடம், சில செய்திகள் உங்ககிட்ட கேட்கணும். அதுவும் குறிப்பாக இந்த உணவு பதப்படுத்துதல் சம்மந்தமாக. இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, தக்காளி இந்த மாதிரி பொருட்கள் விலை கம்மியாக கிடைக்கும் போது வாங்கி அதை பதப்படுத்தி நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
2: காய்கறிகள், பழங்கள் இதை வந்து மதிப்பு கூட்டுதலில் வந்து விலை கம்மியாக இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய வாங்கி அதை வந்து நம்ம பதப்படுத்தி எப்போ டிமாண்ட் இருக்கோ அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு நல்ல லாபம் வரும், உணவுப் பொருளும் வீணாகாது. அந்த விதத்தில் வந்து ஒரு வெங்காயம் திடீர்னு பார்த்தா 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் போகுது, திடீர்னு பார்த்தா 20 ரூபான்னு விற்கிது. விலை கம்மியான நேரத்தில் வெங்காயத்தை வாங்கி அதுலேருந்து மதிப்பு கூட்டி நாம் என்னென்ன பொருட்கள்லாம் செய்ய முடியும்?
3: நல்ல கேள்வி கேட்டீங்க சார். அதில் வந்து நம்ம பவுடர் பண்ணலாம். வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு அதை வந்து சன்ட்ரை பண்ணலாம், சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கலாம், உலர்த்தி நம்ம பவுடர் பண்ணலாம்.
2: எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 11 மணிக்குள்ளார எடுத்துன்னுபீங்க, அப்புறம் மதியானம் 3 மணிக்கு மேலே தான் வைக்கணும்பீங்க?
3: இல்லை இல்லை,
2: அந்த அதிகமான வெயில் பண்ணலாம்,
3: அதிகமான வெயில் பண்ணலாம், நல்ல சூரிய வெளிச்சத்திலே இருக்கலாம்,
2: சருகு மாதிரியே காய வைக்கலாம்,
3: சருகு மாதிரியே காய வைக்கலாம். நீங்கள் சொல்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா கீரைகள் தான் அந்த மாதிரி. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட்லேயே இருக்கலாம்,
2: நல்ல ஒரு நீட் நீட்டாக கீரல் கீரலாக வெட்டிட்டு
3: ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு நீட் நீட்டாக கீரை பிரியாணி கறிறோம்ல அந்த மாதிரி அரிஞ்சிட்டு வெயில்ல சூரிய வெளிச்சத்துல நல்லா காய வைக்கலாம். அப்படி இல்ல பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னா ட்ரையர் இருக்கு, ட்ரையர்ல போட்டு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ட்ரையர்ல போட்டோம்னா அந்த கலர் கூட மாறாது, அப்படியே தான் இருக்கும், சன்லைட்லயும் மாறாது. அதை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுடரை நம்ம வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி குக்கீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முறுக்கில் சேர்ப்பாங்க சிலர், அந்த ஃப்ளேவருக்காக எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
2: அந்த வாசனை அதெல்லாம் அப்படியே இருக்குமா, இல்லை அதில் உள்ள சத்துக்களும் அப்படியே இருக்குமா?
3: சத்துக்கள் அப்படியே தான் இருக்கும், சத்துக்கள் மாறாது, அதனுடைய வாசனையும் மாறாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வடகம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஐட்டம் வந்து பவுடரு, அந்த வடகத்துக்கு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரைண்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து வெந்தயம், பூண்டு, அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். நைட்டு வச்சுட்டு மஞ்சத்தூளும் போடணும். அதில் காலையில் எழுந்து நம்ம வந்து அதை லைட்டாக ஒரு ஷீட்டில் உணர்த்தி விட்டுடணும். டைரெக்டாக சூரிய வெப்பத்தில் உலத்தி
2: விட்டுட்டு
3: இல்லை, மொதல் உலத்தினோம், உலத்தினா கொஞ்சம் ட்ரை ஆகும்,
2: கொஞ்சம் ட்ரை ஆகும்,
3: கொஞ்சம்

0: ட்ரை ஆகும். ரொம்ப அன்னைக்கே நம்ம பிடிச்சோன்னு வைங்களேன், தண்ணி கோத்துக்கிட்டு இருக்கும்.
1: தண்ணி கோத்து
0: முதல் நாள் லைட்டா உணர விட்டுட்டு கொஞ்சம் உலர்ந்ததுக்கு அப்புறம் மறுநாள் நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் விளக்கெண்ணெய். ஏன் விளக்கெண்ணெய் போடுறோம்னா, அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ், அது வந்து கெடாது. அதுக்காக கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு, கொஞ்சம் போட்டால் ஒரு 100 மில்லி போட்டால் போதும். நான் சொல்கிறது வந்து ஒரு 3 கிலோவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு, அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி வெயிலில் வச்சுட்டோன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட அது வண்டு வராது, புழு வராது. அப்படியே நல்லா நெடுநாள் பாதுகாக்கலாம். இது நாங்களாம் 1 வருஷமும் வச்சுருப்போம், 2 வருஷமும் வச்சுருப்போம், அப்படியே இருக்கும். அந்த மாதிரி வடகம் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த வெங்காயத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வத்தல் போட்டு வச்சுக்கலாம். வத்தல்னா இந்த அரிசி வத்தல் போடுறோம்ல, அந்த அரிசி வத்தலோட வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அந்த வத்தலோட சேர்த்து வெங்காய வத்தல்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து போடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். வெங்காய சீசன் டைமில் இந்த மாதிரி பவுடர் பண்ணுறது, வத்தல் போடுறது, வடகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
1: பூண்டு வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 240 ரூபா அப்படிலாம் போயிடுது ஒரு கிலோ.
0: ஆமாங்க.
1: பூண்டை வந்து நம்ம இதை மாதிரி மதிப்பு கூட்டி ஒரு பொருட்களை நம்ம நீண்ட காலம் வச்சுக்கிற மாதிரி என்ன செய்யலாம்?
0: பூண்டுலேயும் நிறைய பண்ணலாம். நீங்கள் நல்லா கேட்டீங்க. பூண்டை உரிச்சிட்டு, பூண்டை உரிக்கிறதே பெரிய வேலை. அதை வந்து எலி முறையில் எப்படி உரிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான். அதை உதித்துட்டு எண்ணெய் தடவி வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சுட்டு ஒரு துணியில் அதை கட்டி லைட்டாக படிக்கட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அடி அடித்தோன்னா பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உறிஞ்சிருக்கும். சிலர் வறுப்பாங்க, அதில் வறுத்தா ஃப்ளேவர் போயிடும். இது மாதிரி அடிக்கும்போது எல்லாம் தோல் பூரா வந்துடும். ஒன்று ரெண்டு தான் ஒட்டிகிட்டு இருக்கோம், அதையும் நம்ம உரித்து எடுத்துடலாம். இது உரித்து எடுத்துட்டு இதை வந்து ஒரு பாட்டிலில், அதாவது வந்து பிரைன் சொல்யூஷன் சொல்லுவாங்க, உப்பு போட்டு தண்ணியில், அதாவது 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் உப்பு போடலாம், இல்லை 75 கிராம் உப்பு கூட போடலாம். அதில் இந்த பூண்டை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கிடவே கிடையாது, அப்படியே இருக்கும். அது கார்லிக் பிரைன் சொல்யூஷனில் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூண்டை கொஞ்சோண்டு ஆயில், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 3 மாதம் 6 மாதம் கூட இது கிடவே கிடையாது, நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, பூண்டை வந்து இந்த வெங்காயத்தை நம்ம பொடி பண்ணோம்ல, அந்த மாதிரி காய வச்சு அதை பவுடர் பண்ணியே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம். பூண்டு பவுடர்னே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலாம் நிறைய விற்கிறாங்க, நம்ம ஊர்லேயும் விற்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு பவுடர் விற்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, காய வச்சு பவுடர் பண்ணுறது தான். பவுடர் பண்ணும்போது கெடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம்.
1: சரிங்க மேடம், நீங்கள் போயிட்டு வாங்க மேடம்.
2: ரவி, மேடம் பேசுனதில் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுப்பா. ஆனால் இந்த உணவு பதப்படுத்தி அதுலேருந்து வித்தியாசமாக கவர்ச்சிகரமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறத பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்பா.
1: அதனால் என்ன, இப்போ நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல், உடனே நாம் திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போவோம். அங்கே மாங்காய், அப்புறம் அந்த மாம்பழம் இருக்குல்ல, இதுலேருந்து பேடா, மிட்டாயி, இது மாதிரி பல வகையான உணவுப் பொருட்கள், அப்புறம் நீ வச்சிருந்தீங்க அத்திப்பழம்,
2: ஆமாம்,
1: அந்த அத்திப்பழத்துலேருந்து சாக்லேட்டு, அதுலேருந்து பேடா, ட்ரை ஃப்ரூட்டு, இப்படி பல வகையான உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறத பற்றி விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கப்பா.
2: ரவி, அப்போ இப்போவே திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையம் போகிறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்புகிறோம்.
1: ஓகே அன்பு, பாப்பா போகலாம், வண்டி எடுப்பா.
2: ஓகே ரவி, பின்னாடி உட்கார. ரவி, பிரதம மந்திரி கிசான் சம்பத யோஜனான்னு சொன்னிய, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
1: இது உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட மத்திய அரசுடைய திட்டம்ப்பா.
2: அப்ப இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன?
1: உணவு பொருட்கள் பண்ணை வாயில் முதல் சில்லறை விற்பனை நிலையம் வரை திறமையான விநியோக சங்கிலி நிர்வாகத்துடன் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளால் வீணாகாமல் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இதுதான்ப்பா இந்த திட்டத்துடைய நோக்கம்.
2: அதாவது உணவு வீணாவதை குறைப்பது இதன் முக்கிய நோக்கம், அப்படிதானே?
1: கரெக்டா சொன்ன அன்பு. நியாயமான விலையில் நுகர்வோருக்கு தரமான உணவை வழங்குவது, அப்புறம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதை நோக்கமாக கொண்டதுப்பா இந்த திட்டம்.
2: ரவி, நீ சொல்றத பார்த்தா வேலை வாய்ப்புகள் பெருகும், நவீன தொழில்நுட்பங்கள் கிடைக்கும், உணவுப் பொருட்கள் வீணாகாமல் பதப்படுத்தி விற்பனைக்கு வரும்போது நாட்டின் உணவு பதப்படுத்தும் சந்தை.

0: மதிப்பு கூடும்.
1: ஆமா அன்பு, அறுவடைக்கு பிந்தைய விரயங்கள் அப்புறம் இழப்புகளை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவதற்கான நோக்கங்கள் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பதா திட்டத்தை செயல்படுத்தும் போது கிடைக்கும்.
0: இந்த திட்டம் மானியத்துடன் செயல்படுத்தப்படுகிறதா?
1: ஆமாப்பா, விவசாய குழுக்களை கண்டறிந்து அவர்களுக்கு மானியங்களை வழங்குவது நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம். பேசிக்கிட்டு வந்ததுல திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையமே வந்துடுச்சுப்பா.
0: ஆமா ஆமா ரவி,
1: வண்டி அதோ அந்த மரத்தடியில் நிப்பாட்டுப்பா.
0: சரி சரி சரி,
1: வாப்பா உள்ள போகலாம்.
0: ரவி, நிறைய விவசாயிங்க நிக்கிறாங்க, உணவு பதப்படுத்துதல் பயிற்சிக்காக வந்திருப்பாங்க போல இருக்க. அவங்க கிட்ட கூட பேசலாமே நாம.
1: ஓகே பேசலாமே, அதோ ஒருத்தர் நிக்கிறாரு அவர்கிட்ட முதல்ல பேசுவோம்.
0: சரி சரி.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க.
3: ஐயா நான் ஆசிரியராக இருந்து இப்போ ஓய்வு பெற்றுட்டேன், விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். பேர் வந்து சுந்தரகாந்தி, கிராமம் வேங்கை, இண்டிவனம் டவுனில் இருக்கேன் ஐயா. இங்கே கேவிகேயில் நிறைய ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். நபார்டு திட்டத்தின் மூலமாக சூரிய ஒளியில் உலர்த்துதல் சொல்லிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பயனாக இருக்குது, ஏன்னா நான் வந்து மூலிகை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் ஜனங்களுக்கு, எல்லாருக்குமே வியாதி சரி பண்ணிகிட்ருக்கேன். அது இது எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. உண்மையில் எனக்கு எப்படி காய வைக்கிறது அவ்வளோ சிரமப்படுவேன். இந்த மூலிகையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி காய வச்சு கொடுக்குறதுன்றது. இப்போ இவங்க சோலார் காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக கொண்டு வந்து நான் போட்டுடுறேன். காய வச்ச உடனே எடுத்துகிட்டு போயிட்டு பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. ஏன்னா சோலாரில் பயன்படுத்தும் போது மூலிகையினுடைய தன்மை குறையாது, கூடுதலாக பவர் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இது எனக்கு நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது. ரெண்டாவது, எது தேவையோ வந்து பயன்படுத்திங்க. இது நபார்டு திட்டத்தால் அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்ட பயிற்சி, நல்லா பயன்படுத்தி நல்லா செய்யுங்க, எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. இப்போ ஏன்னா அந்த மூலிகையெல்லாம் எனக்கு ரொம்ப பயன்படுத்துறதுக்கு இது சரியமாக இருக்குது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள்லாம் வந்து விலை குறைவாக கிடைக்கிற நேரத்தில் வாங்கி எப்படி பதப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க, செய்து காமிச்சாங்க எங்களுக்கு. எல்லாருக்குமே இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி எங்களையும் செய்ய சொன்னாங்க, அவங்களும் செய்து காமிச்சாங்க. அதேமாதிரி நாங்கள் செய்து காய வச்சு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டோம்.
2: இப்போ நீங்கள் வந்து சோலார் ட்ரையர் தான் அது, அதில் வந்து நீங்கள் பதப்படுத்துதல் மட்டும்தான் பண்ண முடியும். வந்து உணவை மதிப்பு கூட்டி நாம் வந்து உணவுப் பொருட்களை விற்கிறது அப்படிங்கிறதுனா அது நாம் தான் செய்யணும்.
3: ஆமாங்க.
2: இப்போ நீங்கள் அந்த மாதிரி என்னென்னலாம் செய்கிறீங்க?
3: இல்லை, இப்போ நான் வந்து உணவுப் பொருள் இப்போ தான் தயார் பண்ணுறோம். நான் மூலிகை தான் எனக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 25 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன், வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இந்த மாதிரி மூலிகைகள்
2: சக்கரவியாதிக்கு
3: மட்டும் குணப்படுத்துறதுக்குன்னு 40 மூலிகை இருக்குது. அதில் ஒரு 25 மூலிகை போட்டாலே போதும், எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து நான் வளர்த்தி எடுத்துகிட்டு போயிருந்தேன்.
2: மூலிகை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுமா?
3: இல்லை, தனித்தனியாக குணத்தி எடுத்துட்டு அளவுலாம் எழுதி இருக்குங்க. அந்த அளவுப்படி போட்டு அரைச்சி மிக்ஸிங்கில் போட்டு அரைச்சி மிஷின் இருக்குது தனியாக.
2: பவுடர் ஆக்கி
3: அவங்களுடைய உடம்புக்கு எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி கொடுக்குறோம்.
2: 40 மூலிகைகளில் 25 மூலிகைகள் நீங்கள் வந்து பயன்படுத்த ட்ரையரில் பதப்படுத்தி அதை வந்து பவுடர் ஆக்கி அந்த பவுடரை எப்படி சாப்பிட்றது?
3: அவங்களுடைய உடம்புடைய நிலைமை கண்டிஷன் தெரிஞ்சு தான் கொடுக்க முடியும்.
2: அதுதான் சாதாரண மனிதன் சாப்பிட்றது. ஒரு 10 வருஷமாக இருக்குது அவருக்கு, ஒரு 300 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குது அவருக்கு. சொல்லுங்கள்,
3: 300 லெவலில் இருக்கிறவர் சொன்னால் 2 வேளை சாப்பிட்லங்க ஐயா. காலையில் 1 கிளாஸ் தண்ணியில் 1 சிட்டிக்கு பவுடர் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிடணும். ஈவினிங் அதேமாதிரி ஒரு குடிச்சிடணும். 1.5 மணி நேரம் மட்டும்தான் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, அதுவும் அதனுடைய அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே நார்மல் கொண்டாடலாம். அந்த மூலிகைகள் பண்ணிவிடும்.
2: நீங்கள் சர்க்கரை வியாதிக்கு மூலிகைகளை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மூலிகைகள்லாம் எங்கே போய் கிடைக்குது, நீங்கள் வந்து எப்படி வாங்கிட்டு வரீங்க?
3: செஞ்சு காட்டு பக்கம் போகிறோங்க ஐயா. மலை பக்கத்து கிராமங்கள்லாம் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து நைட்டில் நானே உட்காந்து சுத்தம் பண்ணுவேன். நான் டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்திரை கிட்ட போகக்கூடாதுன்னு ஒரு பயம் தான்.
2: இப்போ திண்டிவனத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இந்த சோலார் ட்ரையர் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு
3: இருந்தீங்க? அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. நான் வீட்டில் காய வைக்க முடியாது, துணி ஒன்று போட்டு காய போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடிடுவேன். அது குரங்கு வந்துச்சுன்னா தொலை கொடுத்துருவோம். ஆனால் இப்போ இதில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொண்டு வந்தோம்னா உள்ளே போட்டுட்டு போயிடுறோம், எப்போ தேவைப்படுத்தோம் வந்து எடுத்துக்கலாம். அது இலையினுடைய தன்மை பொறுத்து 1 நாள் காய், 2 நாள் காயுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த சோலாரால் எனக்கு பரவாயில்ல, ரொம்ப நன்மை தான், எனக்கு நல்ல நன்மைகள் தான்.
2: இப்போ இந்த மூலிகை பயன்பாடை தவிர வேறு என்னென்னலாம் செய்கிறீங்க? கீரை, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு.
3: கீரைகள்லாம் காய வச்சு பவுடர் ஆக்கி கொடுத்துட்றையா, சொந்தக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. கீரைகள் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து சுத்தம் பண்ணிவிடுவாங்க, பூச்சி கீச்சு இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரையரில் போட்டு காய போட்டுருவோம் உள்ளே. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி இளம் சூட்டிலே பார்சல் பண்ணிவிடணும்.
2: மிக்சியில் எப்படி அரைக்கிறது? தண்ணி ஊற்றி அரைக்க?
3: தண்ணிலாம் இல்லைங்க, வெறும் பவுடர். அப்படி வெறும் பவுடரை அரைச்சி அந்த இளம் சூட்டில் பேக் பண்ணி வச்சிட்டோம்னா 1 ஆகாது, சீக்கிரம் கிடையாது. ரசாயனம்லாம் எதுவுமே தேவையில்லை.
2: சோலார் ட்ரையரில் முருங்கைக்கீரையை எத்தனை நாள் வந்து நீங்கள்?
3: ஒரே நாள் போதுங்க.
2: ஒரு நாள்
3: ஒரே நாள் போதும்.
2: காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்?
3: 1 4 மணி நேரத்தில் காய்ஞ்சிரும் எங்களுக்கு.

0: அந்த தழை, இன்சுலின் ஒரு தழை இருக்குங்க, அந்த இன்சுலின் போட்டுக்கிறவங்க சாப்பிடலான்னு சொல்லுவாங்க அதை, அது ரெண்டு நாள் ஆகும், ரெண்டு நாள் காய வச்சு அது காய்ஞ்சிரும் வந்துடும்.
1: சரி, இப்போ இந்த முருங்கைக்கீரையை வந்து பவுடர் பண்ணி பேக்கெட்டில் வந்து நீங்கள் அனுப்புறீங்க, எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அதை?
0: குறைஞ்சது 4 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம்,
1: வீணாகாது.
0: வீணாகாது.
1: என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம்?
0: தேவைப்படுது அது இட்லி தூளில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாம்பாரில் போட்டுக்கலாம், ரசத்தில் போட்டுக்கலாம், எப்படி ஒன்றாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது டேஸ்ட் உள்ள கலந்து மிக்ஸ் ஆகிடும்.
1: அதாவது முருங்கைக்கீரையுடைய பயன்களை நம்ம இப்படியெல்லாம் நம்ம
0: பயன்படுத்திக்கலாங்க,
1: நம்ம உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம்,
0: பயன்படுத்திக்கலாம்.
1: இதான் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, வேறு மற்ற கீரைகள் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து சில சீசனில் பார்த்திங்கன்னா சில கீரைகள் கிடைக்காது, சில சீசனில் அதிகமாக கிடைக்கும். இப்போ அந்த கீரையெல்லாம் நம்ம பதப்படுத்தி வச்சுருந்து நம்ம கிடைக்காத நேரத்தில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா?
0: இருக்குங்க, பயன்படுத்தலாம். பழகிலாம் காய வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தூது வேலைலாம் இருக்குன்னு வச்சுங்க, கிடைக்கும் போது எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணிடணும், சூரிய வெளியில் காய வச்சு எடுத்துடுறோம். பதப்படுத்தி வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது அரைச்சிக்கணும். அப்படி வச்சுருந்தோம்னா 1 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம், ஒன்றாவது அந்த தன்மை மாறாதுங்க. நிழலில் தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே உள்ள நிழலில் வச்சுருந்தா போதும். பேக் பண்ணி சூடாக இளம் சூட்டில் பார்சல் பண்ணி கட்டி உள்ளே வச்சுருவேன், அப்படியே இருக்கும்.
1: இப்போ நீங்கள் திண்டிவனத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தில் அந்த சோலார் ட்ரையர் இப்போ நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: வாடகை எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு?
0: வாடகைலாம் இல்லைங்க ஐயா, நபார்டு திட்டத்தில் கவர்மெண்ட் மூலமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் எங்களை கூப்பிட்டாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க.
1: இலவசமாக பயன்படுத்தி
0: இலவசமாக கொடுக்குறாங்க, இலவசமாக எடுத்துக்க சொல்கிறாங்க.
1: எந்த விவசாயி வேணாலும் இலவசமாக
0: செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டாங்க. செய்கிறோம், செஞ்சுட்டு இருக்கோம்.
1: வேறு என்னாவது உணவு பதப்படுத்தி நம்ம செய்கிற மாதிரி வேறு எதாவது செய்கிறீங்களா?
0: இல்லைங்க ஐயா, ஊறுகாயெல்லாம் போட்டு இப்போ கொடுத்துட்ருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இதில் மட்டும் நம்ம பயன்படுத்துறது சோலாரில் பயன்படுத்துறது கீரைகள் தான், ஏன்னா நான் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறதால எனக்கு அதுதான் பயன்படுது. நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா வர ஒன்றும் இல்லை.
1: நன்றி.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.
2: அடுத்ததா அதுவும் அங்கே ஒரு அம்மா நிற்கிறாங்க. அம்மா இங்கே வாங்கம்மா, கிட்ட வாங்கம்மா, கிட்ட வாங்கம்மா, கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கம்மா.
1: உங்கள் பேர், ஊர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
3: என் பேர் தையல் நாயகி, தனியல் கிராமம், தனியல் போஸ்டே தான், மயிலா யூனியனு, திண்டிவனம் தாலுக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்.
1: எவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரி உணவு பதப்படுத்தி நம்ம தொழிலாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது, எப்போ ஆரம்பிச்சிங்க?
3: நாங்கள் வந்து 4-5 வருஷத்துக்கு மேலே செஞ்சிட்ருக்கோம் ஐயா.
1: எப்படி அது ஒரு ஆர்வம் வந்துச்சு? எங்கேயா போனீங்களா, எங்கேயா பார்த்தீங்களா?
3: ஏற்கனவே செய்யணுன்ற எண்ணம் இருந்தது. அப்புறம் விழுப்புரத்தில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து முதல்ல ஊறுகாயும் மசாலா பொடி பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க.
1: எங்கே, உங்கள் ஊர்லேயே வந்தாங்களா?
3: இல்லை, நாங்கள் தான் அங்கே போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்,
1: விழுப்புரத்தில் போய்.
3: ஆமாம், எடுத்துகிட்டு வந்து செய்ய ஆரம்பித்தேன். அதில் என்ன இதுனா, காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு.
1: என்ன காய வைக்கணும்?
3: பெரண்டை, தூதுவலை, இதெல்லாம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஊறுகாய் போட்டால் நீண்ட நாள் வரும். அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் எடுக்கும். நிழலில் தான் காய வைக்க முடியும், வெயிலில் காய வைக்க முடியாது.
1: காய வைக்கவும் கூடாது.
3: ஆமாம், காய வச்சா அதோட தன்மை போயிடும். அதனால் அது கொஞ்சம் நிழலே காய வச்சா கொஞ்சம் டைம் எடுக்கும், எங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியாது. சோலார் ட்ரையர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது.
1: சோலார் ட்ரையர் வந்து திண்டிவனம் வேளாண்மை அறிவியல்
3: வேளாண் அறிவியத்தில் மேடம் வந்து சொன்னாங்க. எங்கள் ஊருக்கு வந்து விதைகள்லாம் கொடுத்துட்டு வருவாங்க மேடம், வந்து நீலாவதி மேடம் வருவாங்க. ஊரில் விதைகள்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க விவசாயிகளுக்கு. அப்போ அறிமுகமாகும்போது யார் யார் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னேன். இது பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும்போது சரி வாங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுக்குறோம் உங்களுக்குன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிறோம், காய வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு, அதுலேருந்து காய வச்சுட்டு போகிறோம்.
1: இப்போ திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் என்ன பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்க நீங்கள்?
3: அங்கே ஊறுகாய் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம், இங்கே வந்து சாதப்பொடி ரெடி பண்ணுறோம், அது இல்லாத நெல்லிக்காய் இந்த மிட்டாயி மாம்பழ பார்ல் ரெடி பண்ணியிருக்கோம், கொய்யாக்காயிலையும் இனிப்பு இது பண்ணுவோம், தர்பூசணி வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடுவோம், அதோட அடிப்பகுதியிலேயே நாங்கள் கேண்டி பண்ணுறோம். மதிப்பு கூட்டுறது எப்படி, அதை எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம், அது என்ன மாதிரின்றதை இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன்.
1: திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ட்ரைனிங் எத்தனை தடவை வந்திருக்கீங்க? ட்ரைனிங்
3: இது வரைக்கும் 6 பேட்ச் வந்துட்டோம்.
1: 6 முறை வந்து?
3: ஆமாம், வாரத்தில் 2 நாள் கொடுப்பாங்க, 6 முறை வந்தாச்சு, இன்னும் 4 முறை இருக்குது.
1: இப்போ நீங்கள் இங்கே வந்த பிறகு அதுவும் சோலார் ட்ரையர் இங்கே இருக்குது, அதை இலவசமாக பயன்படுத்த அனுமதிக்கிறாங்களா?
3: இலவசமாக தான் பண்ணுறோம்.
1: சரி,
3: வரும்போது என்ன தேவையோ காய வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். எங்களுக்கு வந்து ஈரப்பதம் போனால் மட்டும் போதும் ஊறுகாய்க்கு, பவுடருக்கு வந்து அது காயணும் கொஞ்சம், ரெண்டுத்துக்குமே சேர்த்து காய வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம்.
1: சரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஊறுகாய் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு பிறகு மேற்கொண்டு வேறு என்னென்னலாம் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க?
3: இப்போ வந்து நெல்லிக்காய் சாதப்பொடி பண்ணுறோம், கருவேப்பிலை சாதப்பொடி, வெத்தலை சாதப்பொடி, தூதுவளை சாதப்பொடி, எல்லா மூலிகளுமே சாதப்பொடி, இட்லி பொடி பண்ணுறோம்.
1: எப்படின்னு சொல்லுங்களா, இப்போ இந்த சாதத்துக்கு பொடி அதை எப்படி தயார் பண்ணுறீங்க?
3: இப்போ நம்ம வெத்தலைனாக்கா எல்லாமே மற்ற பொடிகள்லாம் அப்படியே தெரியும், வெத்தலை வந்து பெரும்பாலும் தெரியாது. வெத்தலையை வந்து கொஞ்சம் இதில் இருப்பதை போக காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம்,

0: வறுத்து எடுத்து ஆற வச்சு பொடி பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கலாம்.
1: இது எப்படி பயன்படுத்துறது?
0: மற்ற பொடிக்கு சாதத்துக்குனாக்கா கொஞ்சம் வழவழன்னு அரைச்சிப்போம், இட்லிக்குனா கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிப்போம். சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம், இட்லிக்கும் நல்லெண்ணெய் போட்டு தரைச்சோம். எந்த பொருளும் கைப்படாமல் இருந்தால், ஈரப்பதம் படாமல் இருந்தால் வச்சுக்கலாம்
1: வச்சுக்கலாம். சரி, இப்போ திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சோலார் ட்ரையர் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி உணவை வந்து பதப்படுத்தி பொருட்களை எப்படி தயார் பண்ணுறது இதெல்லாம் நிறைய சொல்லித்தராங்க, ட்ரைனிங்லாம் இருக்காங்க. இப்போ இது எப்படி பயனுள்ள வகையில் இருக்கா, உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இது எந்த விதத்தில் உதவியாக இருக்குது?
0: ஏற்கனவே இருந்த பொருளாதாரத்துக்கு இப்போ நல்ல பொருளாதாரமும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து கொஞ்சம் தான் எங்களால் பொருள் செய்ய முடியும், அந்த ஈரம் காயறதுக்கே டைம் எடுத்துக்கும், செஞ்சு நேரத்துக்கு கொடுக்க முடியாது. இங்கே இருக்கிறதுனால சீக்கிரமாக ஈரப்பதம் போ காய வச்சுக்கிறோம், சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துட்றோம், அதிக அளவு செய்யவும் முடியுது.
1: சந்திச்சு பேசுனதில் மகிழ்ச்சிங்க, நன்றி, வணக்கங்க.
0: ரொம்ப நன்றிங்க.
2: அடுத்து யாருக்கிட்ட பேசலாம் ரவி?
1: அதோ இணை பேராசிரியர் முனைவர் ஆர் நீலாவதி மேடம், அவங்க கிட்ட பேசலாம்ப்பா.
2: வணக்கம் மேடம்.
3: நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக வந்து நபார்டு வங்கியின் நிதியுதவியோட சூரிய ஒளி உலர்த்தியை கொண்டு காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்துதல் பற்றிய 3 நாள் பயிற்சியாக நம்ம இங்கே கொடுக்குறோம். அதில் 2 நாள் வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம், பயிற்சி. அதாவது அந்த மதிப்பு போட்ட பொருள்லாம் எப்படி வந்து தயார் செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அவங்களே வச்சு நம்ம பொருள் தயாரிக்கிறதுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 1 நாள் வந்து திருச்சியில் உள்ள அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள அந்த பதப்படுத்துதல் பற்றிய வகுப்புகளுக்கும் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். அதை முடித்து தஞ்சாவூரில் உள்ள நிஃப்டம் நிலையத்துக்கும் நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போய் என்னென்ன மாதிரியான பதப்படுத்தப்பட்ட பொருள் தயாரிக்கலாம், அதாவது காய்கறிகள் பழங்களை வச்சு சிறுதானியங்களை வச்சும் எந்த மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயாரிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து பேக்கிங் வந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன மாதிரியான பொருள்கள்லாம் விவசாயிகள் தொழில் முனைவோர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான மிஷினரிஸ் வந்து தேவைப்படுது, அதனுடைய விலை என்ன, எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம அங்கே போய் அங்கே உள்ள வல்லுநர்கள் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும். நபார்டு வங்கியுடைய நிதியுதவியோட இங்கே வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த திட்டத்தில் மொத்தம் வந்து 10 ட்ரைனிங், 250 விவசாயிகளுக்கு வந்து 10 வகுப்புகளாக, அதாவது 10 பேட்சாக வந்து நம்ம இங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு ஒரு பேட்ச்லையும் 25 பேருக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம இதுவரைக்கும் 7 ட்ரைனிங் நம்ம வந்து கொடுத்து முடிச்சாச்சு. விவசாயிகள், தொழில் முனைவோர், எஃபிஓ மெம்பர்ஸு, மகளிர் குழுக்கள், அவங்க எல்லாமே வந்து கலந்துட்டு பங்கு பெற்று பயன் அடைஞ்சிருக்காங்க. அதில் நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ்லையும் வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து இந்த பதப்படுத்துறதோட காய்கறி மற்றும் பழங்களோட பதப்படுத்துறதோட முக்கியத்துவம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி பொருட்கள்லாம் தயாரிக்கலாம், அதை எப்படி வந்து பேக்கேஜிங் பண்ணலாம், எப்படி பிராண்டிங்கு, அதனோட குவாலிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம், FSSI சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, தரத்தை வந்து நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம அந்த கிளாஸில் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம வந்து பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் ப்ராடக்ட்ஸ் சொல்லிக் கொடுத்ததோட என்ன நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மாம்பழத்தில் வந்து கேண்டி பண்ணுறது, பார் பண்ணுறது, அப்புறம் மா காயை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அம்ச்சூர் பவுடராக நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஜாம் பண்ணுறது, இது மாதிரி வந்து மாம்பழத்தில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பார்க்கும்போது ஈஸியாக தெரியும், ஆனால் அவங்க செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும், நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதனால் அவங்களே வச்சு தான் நம்ம இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம செய்கிறோம். அதே மாதிரி வந்து வாழைப்பழத்தில் வந்து வாழைப்பழ பார் நம்ம செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், பார் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கேண்டி, அந்த பழத்தை, அது வந்து வாழைப்பழ அத்தின்னு சொல்கிறது, அந்த பழத்தை அப்படியே வந்து அரைக்காமல் அதை வந்து தேனில் ஊற வச்சு காய வைக்கிறது, அது எல்லாமே வந்து சூரிய ஒளி உலர்த்தியில் வந்து காய வைக்கிறத பற்றி தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொய்யா பழத்தில் வந்து அந்த உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலையும் லேசாக சீவிட்டு அதையும் வந்து ஹனிலையோ இல்லை சக்கரைப்பாகலையோ ஊற வச்சு காய வச்சு நம்ம மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸு உலர் பழங்கள் எப்படி வந்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இதுவும் வந்து விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சீசன், அந்த ஒரு ஒரு சீசன்லையும் எந்த பழங்கள் வருதோ அது எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து நம்ம இதெல்லாமே சொல்லித்தரோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாம்பழ சீசனில் விவசாயிகள் போட்டவங்க இல்லை வியாபாரிகளே வந்து ஒரே டைமில் வந்து பழுத்துறதுனால அவங்களால வந்து ஒரே நாளில் வந்து 1 டன்னு 2 டன்னு அப்படிங்கும்போது அவங்களால விற்க முடியல. அப்படிங்கும்போது எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த குளிர்சாதன வசதி, கோல்டு ஸ்டோரேஜ் வசதி இருக்காது. அப்போது நம்ம வந்து அவங்களுக்கு வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த பழங்களை வந்து வேஸ்ட் ஆகாமல் அது மதிப்பு கூட்டி அந்த பழம் இல்லாத டைம்லையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுக்கான ஏதுவான எல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பலாப்பழத்தில் வந்து காயில் இருக்கிற சிப்ஸு, பழங்களில் வந்து பண்ணுற சிப்ஸு, அது எல்லாமும் வந்து கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அத்திப்பழத்தில் வந்து பாரு, லெதர் பார்

0: பாருக்கும் லெதருக்கும் கொஞ்சம் வித்தியாசம். பாருங்கிறது வந்து ஒரு தடவை வந்து அந்த ஜாம் பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு அதை தட்டில் மைசூர் பாக்கு மாதிரி தட்டில் ஊற்றி காய வச்சுருவோம் சோலார் ட்ரையரில் சூரிய ஒளி உலர்த்தியில். லெதருங்கிறது ஒரு தடவை அந்த ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி இன்னொரு லேயர் லேயராக இருக்கும். அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அத்தியில் ஜாமு, சாக்லேட்டு, ஜுஜுபி இது வந்து புதுவிதமான ஒரு தின்பண்டம், அதுவும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டிராகன் பழத்தில் வந்து இப்போ வந்து நல்ல மூவிங்காக இருக்கிற ஒரு ஃப்ரூட்டு, எல்லாருக்கும் தெரியும் அது பிங்க் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் இருக்கும் அந்த பழம். அது நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய பழம். இப்போ வந்து ஒரு பழம் 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்கிது. நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு விவசாயிகள் வந்து ஆர்வமாக இதை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காங்க. பட் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய விவசாயிகள் வந்து போடும்போது அதனோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அதனுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். 70 விதமான ப்ராடக்ட் இருக்குது சிறுதானியத்தில். பாயசம் செய்கிறது, லட்டு செய்கிறது, சமோசா, தோசை, இட்லி, பணியாரம், பொங்கல், முறுக்கு, அடை, இதெல்லாம் செய்கிறத பற்றி அதுவும் நம்ம வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம்.
1: ரவி, உனக்கு தான்மா நன்றி சொல்லணும். விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமான ஒரு திட்டமா இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா. உணவுப் பொருட்கள் வீணாவது தடுக்கப்பட்டாலே உணவு உற்பத்தி தானா பெருகும், எல்லோருக்கும் சகாய விலையில கிடைக்கும், வறுமை ஒழியும்பா.
2: ஒவ்வொரு விவசாயியும் இந்த திட்டத்துல இணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடணும்பா. சரி அன்பு, நாம கிளம்பலாமா?
1: சரி ரவி, உட்காருப்பா வண்டியில உட்காரு.
2: சரிப்பா சரிப்பா,
1: போலாம்.

0: வளமான பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் ரவியாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், அன்புவாக ஸ்ரீனிவாச முருகன்,
1: எழுதியவர் ஆர். சாமுண்டீஸ்வரன் அவர்கள்.
0: அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன்.

மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக். நேரம் 11:39. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற SC ST பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலை சிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, SSC, TNPSC மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3வது குறுக்கு தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்க விண்ணப்பித்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி June 10 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in and www.ncs.gov.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ மெலடி மேஜிக். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மன்னா மன்னா,
4: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
3: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
4: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
3: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
4: என்ன வழி?
3: இத கேளுங்க அண்ணா.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
6: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
7: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
8: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம், நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சோனி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் பழங்குடியினர் நலனுக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு 150,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் முன்னுரிமை துறைகளில் குவாட் ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும், தற்பொழுது நடைபெற்று வரும் முன்னெடுப்புகளின் முன்னேற்றம் குறித்தும் மற்றும் பிற சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழலில் ஈரானுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்வதில் அவசரப்பட வேண்டாம் என்று தனது பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் தனது நிர்வாகத்தின் கீழ் ஈரானுடன் எதிர்காலத்தில் எட்டப்படும் எந்தவொரு ஒப்பந்தமும் எவ்விதமான நிதி சலுகைகளையும் உள்ளடக்கியிருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவை தாம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நண்பர் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது விடுதலை நாள் விழாவை முன்னிட்டு நேற்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவின் போது தொலைபேசி வாயிலாக அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெறுவதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

நேரம் 12:03. நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8 வரலாற்றில் இன்று ஆர்ஜே சாண்டி கூட. காலம் கடந்தாலும் சில கதைகள் அழியாது. வரலாறு என்பது வெறும் தேதிகளும் நிகழ்வுகளும் அல்ல, அது மனிதர்களின் சாதனைகள், போராட்டங்கள், வெற்றிகளின் பயணம் அப்படின்ற ஒரு தொகுப்பு. உங்கள் அன்பு ஆர்ஜே சாண்டியுடன் இப்ப தொடங்குது வரலாற்றில் இன்று. இன்றைய நாளில் உலகையே மாற்றிய நிகழ்வுகள், சாதனை படைத்த மனிதர்கள், மறக்க முடியாத தருணங்கள் அனைத்தையும் நினைவு கூற ஒரு சிறப்பான பயணத்தை நம்ம தொடங்க போறோம். தொடக்கமாக ஒரு பாடல் கேட்டு வரலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் குறித்த ஒரு செய்தி. 1961 மனிதனை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தை அறிவித்தார் ஜான் ஹெஃப் கென்னடி அவர்கள். ஜான் ஹெஃப் கென்னடி 1961 மே 25 அன்று அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றிய பொழுது, இந்த சகாப்தம் முடிவடையும் முன் மனிதனை நிலவுக்கு அனுப்பி பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப செய்வோம் என்று வரலாற்று சிறப்புமிக்க இலக்கை அறிவித்தார். அந்த காலத்தில் உலக மக்களிடையே, உலக நாடுகளிடையே ஸ்பேஸ் ரேஸ் எனப்படும் விண்வெளி போட்டி தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. சோவியத் ஒன்றியம் ஏற்கனவே யூரி ககாரி விண்வெளிக்கு அனுப்பி உலக சாதனை படைத்திருந்த நிலையில், அமெரிக்கா தனது அறிவியல் மற்றும் தொழில்

0: திறனை உலகிற்கு நிரூபிக்க வேண்டியிருந்தது. கென்னடியின் இந்த அறிவிப்பு வெறும் அரசியல் பேச்சாக மட்டும் இல்லாமல் விஞ்ஞான முன்னேற்றத்திற்கு பெரிய ஊக்கமாக அமைந்தது. ஆயிரம் கணக்கான விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து நாசா அமைப்பின் மூலம் அப்பல்லோ திட்டத்தை உருவாக்கினர். அதன் விளைவாக 1969 ஜூலை 20 அன்று நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் அல்ட்ரின் நிலவில் காலடி வைத்தனர். ஒரு மனிதனின் சிறிய அடியாக இருந்தாலும் மனித குலத்தின் மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் வார்த்தைகள் உலக வரலாற்றில் இடம் பிடித்தன. இந்த நிகழ்வு மனிதனின் கனவு, தைரியம் மற்றும் அறிவியல் சாதனையின் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இன்று வரை பார்க்கப்படுகிறது.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 12:15:55 வரலாற்றில் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா முக்கியமான நிகழ்வு. 2001 பார்வையற்ற மலையேற்ற வீரர் எரிக் வெஹன்மயர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். எரிக் வெஹன்மயர் 2001 மே 25 உலகின் மிக உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பார்வையற்ற நபராக வரலாற்று படைத்தார். எரிக் சிறு வயதிலேயே கண் பார்வை முழுமையாக இழந்தார். ஆனால் அதில் மனம் தளராமல் விளையாட்டு மற்றும் சாகச முயற்சிகளில் ஈடுபட்டார். பாறை ஏற்றம், பனிமலை ஏற்றம் போன்ற கடுமையான பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்ட அவர், எவரெஸ்ட் ஏற்றம் மிகவும் ஆபத்தான ஒன்று என்று தெரிந்தும் கடும் குளிர், ஆக்சிஜன் குறைவு, பனிசரிவு போன்ற பல அபாயங்களை எதிர்கொண்டு அவர் சிகரத்தை அடைந்தார். குழுவினரின் மணி ஒலி மற்றும் குரல் வழிகாட்டுதலின் மூலம் பாதையை உணர்ந்து முன்னேறினார். அவரது சாதனை உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக அமைந்தது. உடல் குறைபாடு வெற்றிக்கு தடையில்லை, மன உறுதியே மிகப்பெரிய சக்தி என்பதை அவர் நிரூபித்தார்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:23:18. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி FM ரெயின்போ 102.8. May 25 ஆகிய இன்று சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் May 25 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் காணாமல் போகும் குழந்தைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் குழந்தைகள் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைக்கவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகள் கடத்தல், மனித கடத்தல், இணையவழி மோசடிகள் போன்ற அபாயங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெற்றோர்களுக்கும் சமூகத்தினருக்கும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 12:29, 25 நொடிகள்ல வரலாற்றில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 வேர்ல்ட் தைராய்டு டே மே 25 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. கழுத்து பகுதியில் இருக்கும்

தைராய்டு சுரப்பி, உடலின் வளர்ச்சி, உடல் வெப்பநிலை, இதய துடிப்பு மற்றும் உடல் மாற்ற செயல்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த சுரப்பி குத்திய குறித்த விழிப்புணர்வுகள் மேம்படுவதற்காகவும் இந்த நாள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தைராய்டு பராமரிப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடைபிடிக்கப்படுகிறது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட்.

0: பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மி ஆகுமா?
0: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. Try D&D app. இப்பவே Play Store இல்ல App Store ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜி கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசி மிட்சு மோட்டகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றது.

0: ரூபாய்க்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்பந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல் அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
1: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
3: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.59 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்ட் ட்ரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு

0: அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். தொடர்வது ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. நேரம் 12 மணி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: நீங்கள் உள்ளத்தை ஒளியாமல் கூறுங்கள், தனராஜ் வருகிறானா? ஞானம் விழிக்கிறாள். யார் தனராஜ்? மைத்ரேயி கோபத்துடன், தெரியாதது போல் பாசாங்கு செய்ய வேண்டாம். ஆலமரத்து கிளிப்பாட்டு போட்ட திரைப்பட கவிஞர், கட்சியின் தூண் போன்ற உறுப்பினர். அரசியல் என்றால் வெட்கம் மானம் ஒன்றுமே இருக்காது போல இருக்கிறது என்று வெடுவெடுத்துவிட்டு சிவக்கும் முகத்தை திருப்பிக் கொள்கிறாள். அட ராமா என்று ஞானம் கேட்டுவிட்டு சிரிக்கிறாள். எனக்கு அவனை பற்றி நினைப்பே இல்லை, அப்படி யாரும் வரப்போவதில்லை. பின் என் அலங்காரத்தில் உங்களுக்கு என்ன ஆவல்? ஏதோ சொஜ்ஜி பஜ்ஜியை பண்ணி வைத்து கொண்டு பெண்ணை ரெடியாக இரு என்று சொல்பவர்கள் போல் இருக்கிறதே உங்கள் நடப்பு. ஞானம் அவளை நேராக கனிவுடன் நோக்குகிறாள். மைத்ரேயின் முகம் குழம்பி இருக்கிறது. கோபிச்சுக்காதே மைத்தி, எண்ணம் அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை. நேற்றே இதை சொல்லத்தான் ஜானகி வந்தாளாம். காலையில் 10 மணிக்கு ஆபீஸிலேயே ராமசேஷன் கேட்டார். மிக நல்ல பையன், வயசு 30 ஆகிறது, ஜாதகம் வரதட்சணை எல்லாம் கிடையாது. உங்கள் தங்கையை பற்றி நாங்கள் சொன்னோம். அவனே இன்று காலையில் அவள் காலேஜுக்கு போவதை பார்த்துவிட்டு இவள் தானா என்று கேட்டான். அவனை சாயங்காலம் கூட்டி வரட்டுமா என்று கேட்டார். நான் என்ன பதில் சொல்ல? வர சொன்னேன். புளிக்குழம்பையும் பாயாசத்தையும் மோரையும் ஊற்றி கலந்து ருசிப்பது போல் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைத்து கொண்டு வர சொன்னீர்களக்கா? நான் என்ன கன்னிப்பண்ணா? மெதுவாக பேசு மைத்ரேயி, எனக்கு தெரியும். ஆனாலும் உன் எதிர்காலத்தை குறித்து எனக்கு கவலை இருக்கிறது. நான்சென்ஸ் என்று முணுமுணுக்கிறாள் மைத்ரேயி. யாரு, நானா? இல்லை மணியுங்களக்கா, என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. நீங்கள் என்ன முடிவோடு துணிவோடு அவர்களுடைய அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்து வளர விடுகிறீர்கள் என்று நான் நினைக்கட்டும்? பொறு, ஆத்திரப்படாதே மைத்ரேயி. நீ உன்னுடைய அந்த கல்யாணமோ எதுவோ அதை இன்னும் உயிருள்ளதாகத்தான் நினைத்திருக்கிறாய் என்றால் சொல், நான் உன்னை வற்புறுத்தவில்லை. அந்த கல்யாணம் உயிர் இல்லாததுதான், சட்டப்படி செல்லாததுதான். ஆனால் நான் கன்னிமை காத்து வந்தவள் என்று பொய்யாக நம்பும்படி செய்து என்னை ஒருவருக்கு கல்யாணம் செய்து கொடுக்க நீங்களா விரும்புகிறீர்கள்? அக்கா, நான் இங்கிருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நேராக சொல்லிவிடக்கூடாதா? அசடு, ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? அந்த தனராஜை இன்னும் நீ மனசில் வைத்து கொண்டிருப்பாய் என்பதை நான் எண்ணி பார்த்திருக்கவில்லை. நான் ஒரு மாதிரி ஜானகியிடம் நீ வீட்டை துறந்து வந்திருப்பதை பற்றி கூறியிருக்கிறேன். நீ என் இரத்த கலப்பு சோதரி அல்ல என்பதும் அவர்களுக்கு தெரியும். உனக்கு தனி வாழ்வு இம்மாதிரியான நிலையில் பத்திரமல்ல என்று நான் கருதுகிறேன். அவர்கள் உடன்படுவதை கவனித்தால் பையன் பெருந்தன்மையுடையவனாக இருப்பான் என்று தோன்றுகிறது. தனி வாழ்வு எனக்கு மட்டும் பத்திரமில்லை என்பதை எப்படி நீங்கள் முடிவு செய்தீர்கள்? நான் என்ன? படபடப்பாக வரும் சொற்களை உதட்டை கடித்து விழுங்கிக் கொள்கிறாள். கண்களில் நீர் தழும்புகிறது. அவளை மட்டும் ஏன் பத்திரமில்லாதவள் என்று நினைக்க வேண்டும்? ஒரு ஆணின் கண்களில் அவள் பாலுணர்வை தூண்டிவிடும்படியான பிம்பமாகவா விழுகிறாள்? சீ! ஞானம்மா மெல்ல அவளுடைய கையை பற்றுகிறாள். நீ நினைப்பதெல்லாம் எனக்கு புரிகிறது மைத்ரேயி. பொது வாழ்வும் ஒரு பெண்ணின் இளமையும் எப்போதும் கத்தி முனையில் நடப்பது போன்ற அனுபவமாக இருக்கும் என்பதை நான் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு மேல் நான் சொல்ல வேண்டாம் உனக்கு. குடும்ப அமைப்பில் இருந்து கொண்டு உன் அறிவையும் ஆற்றலையும் சமுதாய நலனுக்கு பயன்படுத்தலாம் என்று நான் எண்ணினேன். வியப்பும் கண்ணீரும் அலைமோத அவள் ஞானத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள். வாருங்கள் வாருங்கள். நமஸ்காரம். ராமசேஷன் டாக்டர் முரளி என்று அறிமுகம் செய்து வைக்கும் குரல் மைத்ரேயிக்கு கேட்கிறது. உட்காருங்கள், உட்கார் ஜானகி. சிவு எங்கே? சிவு பார்ட்டிக்கு போயிருக்கிறான். ஜானகி சிரிக்கிறாள். பார்ட்டியா? ஆமாம், மிஸ்ஸஸ் கோகலே வந்து அழைச்சிக்கிட்டு போனாள். சிமிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓ, பெரியவங்க பேசும் இடத்தில் வேண்டாம் என்று அனுப்பிவிட்டாயாக்கும். சிரிக்கிறார்கள். நீங்கள் இப்போ லீவில் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு டெல்லியில்தான்

0: படித்ததெல்லாமா?
1: நான் இங்கே மெட்ராஸ் மெடிக்கலில் தான் படித்ததெல்லாம். அப்பா அம்மா இப்போ இண்டூரில் இருக்கிறார்கள்.
0: மெட்ராஸ் மெடிக்கலிலா? எந்த வருஷத்தில்?
1: 60 பாஸ் பண்ணினேன். 62 சர்வீஸுக்கு போனேன். ஞானம்மா இன்டர்வியூக்கு வந்த இளைஞனை கேள்வி கேட்பது போல் பேசுவதாக மைத்ரேயி நினைத்து கொள்கிறாள். டிராயிங் ரூம் பேச்சு என்ற நாகரிகமே ஞானத்துக்கு பழக்கமில்லை. பெண் எத்தனைதான் படித்து முன்னேறி மறுமலர்ச்சி வேடம் பூண்டாலும் அடித்தளத்தில் உள்ள பச்சையான இயல்புகள் சமயங்களில் மீறி வருவதாக மைத்ரேயி நினைக்கிறாள். ஞானம்மா அவள் பெரிதும் மதித்து வியந்து அன்பு கொண்டு ஆராதித்த ஞானம்மா அவளுக்கு ஒரு சோதரியாக, ஆசிரியையாக, தோழியாக நின்றிருப்பவள் இப்போது மூட தாயாக உருக்கொண்டிருக்கிறாள். அவளால் இப்படித்தான் எண்ணத் தோன்றுகிறது. அப்போது ஞானம் உள்ளே வருகிறாள்.
2: காப்பிக்கு பால் காய்ந்து விட்டதா? நீயும் வா என்று கூறிவிட்டு தட்டுக்களில் இனிப்பையும் காரத்தையும் வைக்கையில் ஜானகியும் உள்ளே வருகிறாள்.
0: மைத்ரேயி காலேஜிலிருந்து வரவில்லையாக்கும் என்று நினைச்சேனே.
2: ஓ, இதெல்லாம் என்ன சிஸ்டர், பெரிய அமர்க்களம் பண்ணியிருக்கிறீர்கள்.
1: ஒன்றுமில்லை, உங்கள் வீட்டிலிருந்து மாசம் 5 பாயாசமும் பட்சணமும் கொண்டு வந்து தருகிறாய். எதையும் ருசித்து பாருங்கள்.
2: ஆமாம், அக்காவே செய்தது.
0: தட்டுக்களையும் தண்ணீர் கூஜாவையும் அவளும் மைத்ரேயையும் கொண்டு வருகிறார்கள். நல்ல உயரமும் பருமனுமாக கம்பீரமான தோற்றத்துடன் விளங்கும் முரளி பெண்களிடையே கூசினார் போல் தோன்றுகின்றான். பெண்களின் சங்கத்தில் இயல்பாக பழகக்கூடியவன் அல்ல என்று புரிகிறது.
2: மைத்ரேயி என்று ஜானகி கூறுகிறாள்.
0: டாக்டர் முரளி புன்னகை, கைகுவிப்பு, அவனுடைய முகத்தில் வியப்பு. நீங்கள் பாபு சித்திக்கு உறவில்லையா என்று நேராக கேட்கிறான்.
2: மைத்ரேயிக்கு தன் உடல் குளிர்ந்து கரைவது போல் தோன்றுகின்றது.
0: பாபு சித்தி, அத்திம்பேரின் பெரியப்பா பெண் பாபு, அவளுக்கு.
2: சரிதானா? நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்தேன், நினைவிருக்கிறதா?
0: நினைவிருக்கிறது என்று தலையை ஆட்டுகிறாள் மைத்ரேயி. பாபுவின் கணவருக்கு டெல்லியில்தான் வேலை. பாபுவின் பெரிய மகள் மைத்ரேயை விட பெரியவள். அந்த லோச்சுவும் மீனாவும் மாம்பாக்கம் வந்தால் அவளை வேலைக்காரி போல் நினைப்பார்கள். அவர்களுக்கு அவள் தட்டலம்பி வைத்து மருதோன்றி அரைத்து கொடுக்கும்போது மட்டும்தான் சிநேகம். ஊருக்கு போகும்போது அந்த பாபு அவள் கையில் 4 எட்டனாவோ கொடுப்பாள். அதை அவள் முகத்திலேயே விட்டறியத் தோன்றும். அக்காவுக்கு அஞ்சி அதை வாங்கி கொண்டிருக்கிறாள். அவளுடைய மைத்துனர் பிள்ளையான இந்த முரளி மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். ஒருமுறை அவன் தீபாவளி சமயம் அங்கு வரப்போகிறான் என்று அக்காவை தடபுடலாக ஏற்பாடுகள் செய்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவன் தீபாவளி என்று வரவில்லை. அடுத்த நாள் பிற்பகல் எல்லோரும் பகல் காட்சிக்கு சென்றிருந்த நேரத்தில் வந்தான். அவள் தீபாவளி பட்சணத்தை ஒரு தட்டில் வைத்து கொடுத்து விட்டு வீட்டுக்கப்பால் வயலில் நின்றிருந்த அத்திம்பேரை அழைத்து வந்தாள். ஓலையை எரியவிட்டு அத்திம்பேருக்கும் அவனுக்கும் காப்பி தயாரித்து கொடுத்தாள். அவன் அவளை இனம் புரிந்து கொண்டது அவளுக்கு நன்மையாகவே இருக்கிறது. மனம் இறுக்கம் விடுபட்டு லேசாகிறது.
2: முன்னமே தெரியுமா என்ன என்று வினவுகிறார் ராமசேஷன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
4: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
5: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகளை புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முதற்கட்டமாக 66 பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் பழங்குடியினர் நலனுக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு 150,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை

துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் முன்னுரிமை துறைகளில் குவாட் ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும், தற்பொழுது நடைபெற்று வரும் முன்னெடுப்புகளின் முன்னேற்றம் குறித்தும், மேலும் பிற சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழலில் ஈரானுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்வதில் அவசரப்பட வேண்டாம் என்று தனது பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் தனது நிர்வாகத்தின் கீழ் ஈரானுடன் எதிர்காலத்தில் எட்டப்படும் எந்தவொரு ஒப்பந்தமும் எவ்விதமான நிதி சலுகைகளையும் உள்ளடக்கி இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்திற்கு இந்தியா ஆதரவளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தியை அரசு மறுத்துள்ளது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு இதனை போலியானது என்று குறிப்பிட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் அத்தகைய அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை எனவும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெறுவதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

நேரம் 1:03 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சி கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் ஒரு அழகான மதிய வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில சுவையிலும் அன்பிலும் உலகை வெல்லும் பெண்களின் கைப்பக்குவம், ஒரு வீட்டை வீடாக மாற்றும் ரகசியம் இரண்டும் சமையல் அறையில்தான் பிறக்கிறது. அன்பு நேர்களை, இந்த நிகழ்ச்சியில சுவையான சமையல் குறிப்புகள், அம்மாவின் கைமனம் நினைவூட்டும் ரெசிபிகள்னு எல்லாத்தையும் நம்ம அடுக்கடுக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஆர்ஜே சாண்டி கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். 2271760, 2275230. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

நேரம் 1:09:35 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வெயில் காலத்தில் சட்டென அப்படின்னு செய்யற ரெசிபி. ரொம்ப நேரம் கிச்சன்ல என்னால நிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிற மாம்ஸ்கான ரெசிபிஸ் இதான். அதுக்காக இந்த ரெசிபிலாம் நான் பண்ணுவேன், இது சட்டுன்னு பண்ணாலும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது ரெசிபிஸ் வச்சிருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க. 2271760 2272530 இந்த ரெசிபிஸ கேட்கறதுக்கு நான் மட்டும் இல்ல, எல்லா மதர்ஸுமே ஆவலா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் கிச்சன்ல நிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் சம்மர்ல. நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அதை எடுத்து பயனடையணும் அப்படின்னா கால் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: எயிட்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 1:16. ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. ஈஸியான செருப்பி ரெசிபி எங்களை கேட்கறது கரெக்ட் சாண்டி, ஆனா நீயே தான் சொல்லு அப்படின்னு நீங்க சொல்றது என் காதல கரெக்டா விடுது. அதனால இன்னைக்கு நான் வச்சிருக்க ரெசிபி அப்படின்னா வெஜ் மோர் கஞ்சி பிளஸ் மாங்காய் துவையல். கேட்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்குல்ல? எஸ், டிஃப்ரெண்டா இருக்குதான். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரிசி 1 கப், மோர் 2 கப், கேரட், வெள்ளரிக்காய் இல்லை உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு. இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா, அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கஞ்சி மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணியை வந்து வடிகட்டக்கூடாது. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரை அதில் கலந்துக்கணும். கலந்துட்டு அது கூட காய்கறி, உப்பு, இஞ்சி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தாளித்து அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மோர் கஞ்சி ரெடி. இது வந்து டக்குன்னு கேட்கறதுக்கு கைண்ட் ஆஃப் தயிர் சாதம் மாதிரி இருக்கும். பட் தயிர் சாதத்துக்கு வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பால் ஊற்றி செய்வாங்க. பட் வெஜ் மோர் கஞ்சி வந்து இப்படி தான் செய்யணும். அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா மாங்காய் துவையல். அது ஈஸியாக எப்படி பண்ணணுன்னா, மாங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ தான் சம்மர் சீசனில் மாங்காய் கண்டலப்படாமல் இருக்கவே இருக்காது. ஸோ மாங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட தேங்காய் கொஞ்சம் 1-2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், உப்பு, அவ்வளோதான். மிக்சியில் போட்டு நல்லா 2 கிரைண்ட் நல்லா அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மாங்காய் துவையல் ரெடி. உங்களுக்கான ஈஸியான ரெசிபி நான் கொடுத்துட்டேன். இன்னும் சாப்பிடாதவங்க இப்படிலாம் பேசி எங்களை டேத்தாத சாண்டி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லை, இதை மாதிரி ரெசிபி வச்சுருந்தீங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள். 2271760, 2275230.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 1:28:48. ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அழகான குயிக்கா செய்யற ரெசிபிஸ் அதை தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ சம்மர்ல வந்து கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது, என்னால குயிக்கா போனோமா, குயிக்கா ஒரு டிஷ் பண்ணமா, டக்குன்னு வெளில வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான குக்கரி ஷோ தான் இது. 2271760 2275230 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட ரெசிபிஸை ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி அந்த வகையில் இன்னொரு ரெசிபி லெமன் மில்லட் ரைஸ். இது வந்து வெய்ய நாளுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. உடலில் வந்து சூட்டை தணிச்சு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக வந்து இந்த ரெசிபி வந்து யூஸ் ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சாமை, திணை, அப்படி இல்லைன்னா குதிரைவாளி அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு மில்லட் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒன்று, கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வேர்க்கடலை. இதை எப்படி பண்ணோம்னா மில்லட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து தனியாக ஒரு வானலில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா தாளிச்சுட்டு அது கூட வந்து எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சாறை வந்து அதில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க மில்லட்டை அதில் போட்டு ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ ஈஸியாக டக்குன்னு இந்த சம்மரில்

நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகே மா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 1:35. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட குயிக்கான ரெசிபிஸ் என்ன பண்றாங்க, என்ன வச்சிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேம், வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
4: அரவிந்த், திருநாமலை. நல்லா இருக்கீங்களா?
3: நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேம்மா.
3: ஓகே. ஹாய் ஸ்நேகிதில, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? வெயில் காலத்துல சட்டுன்னு பண்ற ரெசிபிஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா?

0: ரெண்டு மூணு ஒன் பார்ட் டெஸ்ட் வச்சிருக்கேன், சொல்லவா?
1: சொல்லுங்க சொல்லுங்க, அதை கேட்க தானே ஆவலா இருக்கும்.
0: ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ரசம் சோ சொல்லிடுறேன். ஒன் பார்ட் ரசம் சோ எப்படின்ட்டு,
1: ஓகே,
0: உங்களுக்கு தேவையான அரிசி மட்டும் எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்துட்டு புளி கொஞ்சமா ஊறப்பட்டுக்கணும்,
1: ஓகே
0: சரிங்களா? புளி ஊறப்பட்டு நம்ம மிளகு ஜீரகம் பூண்டு இத கொத்தமல்லி கருப்பு எல்லாம் இடிச்சுக்கணும்.
1: அரைக்க கூடாது இடிச்சுக்கணும்.
0: அரிசியை போட்டு அரிசிக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தலாம். இப்ப நீங்க ஒரு கிளாஸ் அரிசி வச்சிருக்கீங்கனாக்கா நம்ம ரெண்டு இடக்கா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தலாம். அந்த புளி தண்ணியோட சேர்த்து சொல்றாங்க, ஊத்தி குக்கர் வச்சு போட்டு ஒரு நாலு தேசியில் விட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும் முன்பாட்டு ரசம் சோறு. அது தொட்டுக்க தேவையில்லை, சூப்பரா சாப்பிடலாம். ஒரு சில நினைப்பாங்க புளி தண்ணி ஊத்தா சோறு எப்படி வேகும் அப்படின்ட்டு, சூப்பரா வெந்திருக்கும். இது ஒன்னா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காய்கறி, எந்த காய் இருந்தா பரவாயில்ல, எந்த காய் இருந்தாலும் அதே போல அரிசி கம்மி பண்ணிட்டு காய் மட்டும் நிறைய போட்டு நம்ம என்னன்னாலும் போடுவோம். நம்ம ஒரு பொருள் சேருமா, தக்காளி வெங்காயம் கருப்பு எல்லாம் அதே போல எல்லாம் போட்டு தாழ்ச்சி அரிசி மட்டும் கம்மியா போட்டுருவோம். இப்ப நம்ம ஒரு கிளாஸ் போனா அது அரை கிளாஸ் போட்டோன்னு செஞ்சு வைங்களா, அதே போல ஒன் பண்ணோம், அதே அளவு மட்டும்தான். நீ என்ன கையில போட்டுக்கலாம், முறைக்காய் கூட போட்டுக்கலாம். சம்டைம் போட்டு செஞ்சா அது கூட சூப்பரா ஒரு ஒன் பண்ற ஆயிடும். அதே போல எந்த காய் இருந்தாலும் சரி, எந்த காய் இருந்தாலும் அதே போல காய் நம்ம தனியா பொரிசம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ வீல் காலத்தை தவிர்த்து இப்ப லஞ்ச் கட்டுறது இப்போ இனிமேல்தான் அடுத்த வாரம் பிள்ளைங்களா.
1: நீங்க இது
0: செஞ்சு கொடுத்தேன், இப்படி செஞ்சு கொடுத்தா அந்த பிள்ளைங்க கரெக்டா எந்த காயும் தனியா தூக்கி வெளியே வீசாதான் பிள்ளைங்க. அது எல்லா காயும் சத்தும் அதை இறங்கிடும். இந்த சாப்பாடு கஞ்சியும் நமக்கு வேஸ்டா வெளியே போகுது. எல்லாம் குக்கரோட இதெல்லாம் போட்டு வைக்க முடியுமே, அந்த சாப்பாடு எல்லாம் ஹெல்த்தியா.
1: சூப்பர் சூப்பர் மேம். இந்த ரெசிபி வந்து வெய்ய நாள்ல அப்பா சட்டுன்னு வெளில போயிடணும் அப்படின்றதுக்காக நீங்க கண்டுபிடிச்சீங்களா, இல்ல நீங்க ரொம்ப நாளா இது?
0: இல்ல இல்ல, நான் ரொம்ப நாளா இப்படிதான் பண்ண. நான் எப்பவுமே எங்க வீட்டுல இப்ப யாருமே இல்ல, நான் மட்டும் எக்கணுமீங்களேன். நான் தனியா சோறு வைக்கணும், தனியா கணக்கு செய்ய மாட்டேன். பருப்பு சோறு இப்படியே பண்ணிடுவேன். பருப்பு சோறுல இந்த மாங்காய் கத்திரிக்காய் முறைகளாம் போட்டு அந்த சாப்பாடு இன்னும் அது இன்னும் அல்டிமேட்டா சூப்பரா இருக்கும்.
1: என்ன
0: கேட்பாங்க எப்படி பருப்பு வேகமா உனக்கு, நல்லா சூப்பரா வேக எனக்கு உங்களுக்கு டவுட் இருக்கு. கொஞ்ச நேரம் அரிசியும் பருப்பு ஒன்னா ஊற வச்சுக்கணும், யாருமே ஊற வச்சிங்க சாப்பிட அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா என்கிட்ட கேட்டு நிறைய பேர் செஞ்சுக்காங்க. அவங்களும் அப்பப்ப சொல்றது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சி எல்லாம் சொல்றேன் நான்.
1: உங்க கண் எதிர்க்க டக்குன்னு பாக்க மாங்காய் மட்டும் தான்
0: இருக்கு.
1: ஆமா, வீட்டுல யாரும் இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க.
0: சரி,
1: அதை நீங்க உடனே பச்சை எடுத்து அப்படியே சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது. பட் அதுல ஒரு ரெசிபி சொல்லணும், ஓகேவா? டக்குன்னு செஞ்சுட்டு நான் இதை சாப்பிடுவேன், மாங்காய் செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும் அப்படின்ற ரெசிபி சொல்லுங்க.
0: மாங்காய் பச்சடி, மாங்காய் நல்லா சின்ன சின்ன வெட்டிட்டு என்ன பண்ணும், கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி காரம் தேவைப்படுறவங்க வந்து காரமா செய்யணுக்கா கடுகு போட்டுக்கலாம். கடுகு காஞ்ச மிளகா போட்டு இந்த மாங்காய் அப்படியே எண்ணெய் காஞ்சுனா அந்த மாங்காய் போட்டு அழகா பிரட்டி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு கடைசியில நல்லா வெந்த பிறகு அதுல கொஞ்சோண்டு போல கொஞ்சம் வெள்ளம் போட்டு இறக்கலாம். இல்ல எனக்கு இப்படி தாளிக்க வேணாம் அப்படின்னாக்கா இதே மெத்தட கொஞ்சம் முந்திரி இது திராட்சை ஏலக்காய் போட்டு தாளிச்சு மாங்காய் போட்டு நல்லா நல்லா குழைவா ஆன பிறகு கொஞ்சம் வெள்ளம் நல்லா போட்டு எண்ணெய் ஊத்தி சாரி நெய் ஊத்தி இறக்கச்சனாக்கா ரெண்டுமே சூப்பரா இது வேற டேஸ்ட் ஆகும் அதை டேஸ்ட் ஆகும்.
1: பத்து
0: வருஷம் முடிஞ்சிருக்கி.
1: சூப்பர். இப்ப மாங்காய்க்கு பதிலா அங்க மாம்பழம் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க?
0: மாம்பழம் ஜாம் செஞ்சிடலாம். மாம்பழத்தை மிக்சில போட்டு அரைச்சு செஞ்சிருக்க அதுக்காக சொல்றேன். மாம்பழம் கறியா செய்யலாம். மாம்பழம் இருந்தா கூட மாம்பழம் தோல்சி விட்டு நல்லா மாம்பழம் வச்சுட்டாக்கா அது கொஞ்சம் நல்லா மிக்சில அரைச்சிக்கிட்டு எண்ணெய் ஊத்து, அதாவது என்ன சாரி எண்ணெய்தான் வருது நெய்ய ஊத்தி என்ன பாருங்க முந்திரி ஏலக்காய் போட்டு முந்திரி திராட்சை போட்டு தாழ்ச்சி இதே தனியா எடுத்து வச்சிருவாது. எடுத்து வச்சுட்டு அது மாங்காய் செஞ்சு வச்சுக்கலாம் கூழ் மாதிரி அரைச்சி அது வந்து அதுல போட்டு அடுப்புல போட்டு நல்லா வெந்த பிறகு வெந்து வரும்போது பார்த்தாக்கா சக்கரை போடணும். சக்கரை போடும்போது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து ஏலக்காய் தூள் லேசா உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் அது ஃபுட்ல இருக்கு அது கொஞ்சம் லேசா போடுறேன்.
1: வேணாம்
0: ஆமா, அப்புறம் கடைசியா ஜாம் பதத்துக்கு வரும் பாத்தீங்களா அப்போதான் முந்திரி போனா அந்த முந்திரியோ ஏலா ஏதோ ஒரு திராட்சை போடணும். ஏலக்காய் ஃபர்ஸ்டே போட்டாக்க ஒரு மாதிரி நல்லா ஈரமாயிடும் அந்த

0: நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிலையத்துக்கு தொடர்பு நம்பிக்கை நன்றி மேம். நேர்ல இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி உங்களோட ரெசிபிஸ் எங்க கூட ஷேர் பண்ணலாம். 2271760 2275230 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருப்போம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 1:46:30. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு ரெசிபி ஷேர் பண்றதுக்காக நம்ம கிட்ட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, கேட்டுலாம் அவங்க கிட்ட. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: யார் இங்கிருந்து?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம்.
0: ஹேமலதா மேம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேங்க மேம்.
0: வெயில் எல்லாம் எப்படி இருக்கு?
1: வெயில் சூப்பரா கொளுத்திட்டு இருக்கு. ஆனா நேத்து கொஞ்சம் மழை பெஞ்சது, அதனால வந்து வெயில் தெரிஞ்சிக்கல மேம், சூடு தெரியல.
0: ஓகே மேம், ஆனா இப்ப தெரியுது.
1: தண்ணி தெளி, இப்போ வெயில் சூடு தாக்கம் இருக்கு. ஆனா அந்த எல்லா இடமும் ஹீட்டா இருக்கும் பாருங்க, முந்தா நாள்லாம் இருக்கவே முடியல.
0: இன்னைக்கு
1: அந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சில்னஸா இருக்குது.
0: ஓகே மேம், இப்ப வந்து வெயில் நாள்ல வந்து சட்டன நான் உள்ள போனா சட்டன முடிச்சிட்டு வெளில வந்தேன், ரொம்ப நேரம் எல்லாம் என்னால கிச்சன்ல நிக்க முடியாது அப்படின்றவங்களுக்காக நீங்க ஒரு ரெசிபி சொல்ல போறீங்க, சொல்லுங்க.
1: எப்பவுமே அப்படிதாங்க மேம், காலையிலே சமையல் முடிச்சிருவேன். இந்த வெயில் நேரத்துக்குள்ள அடுப்புக்கிட்டு போக மாட்டேன், டிஃபன் எல்லாமே முடிச்சிருவேன். சட்டுன்னு பண்றதுன்னா காய் அறியறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்ப ஒரு வாழை, இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு பாசி பருப்பு போட்டு கூட்டு பண்ணிருக்கேன்.
0: சூப்பர்,
1: சட்டுன்னு பண்ணிடலாம். ஏன்னா வாழைத்தண்டு நல்லா நைஸா அரிஞ்சி நல்லா கூட்டி கூட்டியா சின்ன சின்ன பீஸா அரிஞ்சிக்கணும். நல்லா அதுல இருக்க நாரெல்லாம் ஒரு குச்சி வச்சு, கருவேப்பிலை குச்சி வச்சுக்கணும், அது சுத்தி எடுத்துடலாம். அந்த நார் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு, எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு துண்டு வாழைத்தண்டுனா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு போதும் போட்டு கழுவிட்டு, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பிடிக்கும்னா பச்சை மிளகாய், இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு குக்கர்ல போட்டு மூடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு மூடி
0: வச்சிருக்கேன். புரிஞ்சிருச்சு. சமைக்கிறதுக்கு மட்டும் கிச்சனுக்கு போங்க, காய்கறி எடுத்துலாம் ஹால்ல ஃபேன்ல உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்றீங்க நீங்க.
1: போட்டு மூடி வச்சுட்டு, மூடி வச்சுட்டு வந்து ஒரு விசில் விட்டா போதும். ஏன்னா பாசி பருப்பு நல்லா வெந்துடும். அப்படியே எடுத்துட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அதுல அதுல வந்து அந்த ஹைலைட்டு இந்த சாம்பார் பொடியும் அந்த ரசப்பொடியும் இருக்கு பாருங்க, அத வந்து அந்த எண்ணெயில போடணும். போட்ட உடனே இதை எடுத்து கொட்டிடணும், ஏன்னா அந்த எண்ணெயில தீஞ்சு போயிடும். அதனால அடுப்பு சிம்ல வச்சுட்டு அந்த மிளகாப்பொடியும் ரசப்பொடியும் போட்ட உடனே இந்த பருப்பு எல்லாம் எடுத்து இந்த கூட்டை எடுத்து கொட்டிடணும். கொட்டிட்டோம்னா அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கும், வாசனை எட்டு வீட்டுக்கு மணக்கும். அந்த மாதிரி சட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடலாம் சமையல.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம், புதுசாவும் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு.
1: ஆமா, ஏன்னா சாம்பார் பொடியும் வந்துருது, ரசப்பொடியும் வந்துருது, சாம்பாருக்கு சாம்பாரு, ரசத்துக்கு ரசம், எல்லாமே அதுல
0: மேலாக மேலாக ஊத்துனீங்கன்னா ரசம், கலக்கி ஊத்துனீங்க கீழே தண்டு சாம்பாருன்னு சொல்றீங்க.
1: ஆமா, அப்புறம் ஏதாவது ஒரு கேரட்டு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி சூப்பரா சமையல் முடிச்சிடும். அந்த காய்கறி கட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், மத்தபடி எல்லாம் சமையல் 10 நிமிஷத்துல முடிச்சிடும்.
0: அதுக்கெல்லாம் கிச்சன் பக்கம் போகாதீங்க, காய்கறி எல்லாம் நீங்க ஹாலே உட்கார்ந்து ஃபேன்ல கட் பண்ணிடுங்க.
1: ஏசில உட்கார்ந்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம், முத நாளே கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் டைம்
0: கிடைக்கும் போது. உங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்வி ஒண்ணு, ஓகேவா?
1: சொல்லுங்க.
0: இப்ப வந்து வீட்டுல நீங்க தனியா இருக்கீங்க, கிச்சன் உள்ள போறீங்க, உங்க கண்ணு எதிர்க்க ஏதோ ஒரு காய் தெரியுது, ரொம்ப நேரம் உங்களால அதை நீங்க டைம் எடுத்து அதை பண்றதுக்கு விருப்பம் இல்ல, டக்குன்னு பண்றீங்க, என்ன பண்றீங்க?
1: டக்குன்னு என்ன பண்ண முடியும், என்ன காயின்னு சொல்லல நீங்க, ஏதோ எந்த காயோ ஒண்ணு.
0: உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கோங்க.
1: சரி, கேரட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து நல்லா தோல்லாம் செய்யிட்டு துருவுறதுல வச்சு துருவிட்டு அப்படியே கொஞ்சம் பாலை விட்டு அது ஒரு குக்கர்ல போட்டு மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும். விசில் வந்த உடனே எடுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அப்படியே நல்லா கலக்கி விட்டு ஒரு நெய்ய விட்டு ஏலக்காய் முந்திரிய போட்டு அல்வா மாதிரி பண்ணிடலாம். சட்டுன்னு நல்லா ரொம்ப ஹெல்தி.
0: ரெடி
1: இல்லையா, வேக வச்சுட்டு பாலை மிக்ஸ் பண்ணி கீர் மாதிரி சாப்பிடலாம்.

0: எப்படி வேணா பண்ணிடலாம், அது அந்த டைமிங் பொறுத்து எவ்வளவு டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம். கேரட் வச்சு இல்ல தீவிட்டு சாதம் வடிச்சு வச்சிருந்தா அதுல அப்படியே கேரட் சாதமா பண்ணிடலாம்.
1: ஓகே மேம், சரி மேம், இப்ப வந்து அங்க வந்து கேரட் இல்ல மாம்பழம் இருக்கு, அப்படியே எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன ரெசிபி சாப்பிடுவீங்க?
0: மாம்பழத்தை வந்து அப்படியே சாப்பிட கூடாதுன்னா அது மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடலாம். பாலை விட்டு மிக்சியில அடிச்சு அதுல கொஞ்சம் ரெண்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் போட்டு அடிச்சு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு கலந்து மில்க் ஷேக் குடிச்சிடலாம். சூப்பரா
1: வேணும்னா
0: அடுப்புல ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா அது அப்படியே சில்ல ஆயிடும், கொஞ்ச நேரத்துல கூலிங்காவும் இருக்கும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் சாப்பிட்டா, நல்லா ஷைனிங்கா கலரா வருவாங்கன்னு சொல்லுவாங்க.
1: அதனால
0: இந்த சீசன்ல, ஆமா இந்த சீசன்ல மாம்பழத்தை விடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்டுருங்க.
1: சரிங்க மேம், அங்க மாம்பழம் இல்ல அதுக்கு பதிலா மாங்காய் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? மில்க் ஷேக் சாப்பிட முடியாது.
0: மாங்காவை என்ன பண்றதுன்னா அத மாங்காய் பச்சடி ஒரு நேரம் சொன்னாங்க இல்லைங்களா, மாங்காய்

0: பண்ணி சாப்பிடலாம். பாலை விட்டு மிக்சியில அடிச்சு அதுல கொஞ்சம் ரெண்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் போட்டு அடிச்சு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு கலந்து மில்க் ஷேக் குடிச்சிடலாம். சூப்பரா. அடுப்புல ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா அது அப்படியே சில்ல ஆயிடும், கொஞ்ச நேரத்துல கூலிங்காவும் இருக்கும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மாம்பழம் சாப்பிட்டா நல்லா ஷைனிங்கா கலரா வருவாங்கன்னு சொல்லுவாங்க.
1: அதனால
0: இந்த சீசன்ல, ஆமா இந்த சீசன்ல மாம்பழத்தை விடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்டுருங்க.
1: சரிங்க மேம். இப்ப அங்க மாம்பழம் இல்ல, அதுக்கு பதிலா மாங்க இருக்கு, அப்ப என்ன பண்றீங்க? மில்க் ஷேக் சாப்பிட முடியாது.
0: மாங்காவை என்ன பண்றதுன்னா, அத மாங்காய் பச்சடி ஒரு நேரம் சொன்னாங்க இல்லைங்களா, மாங்காய் பச்சடி பண்ணலாம். அப்படி இல்லன்னா துருவிட்டு சாதம் ஏற்கனவே வடிச்சது இருந்ததுன்னா மாங்காய் சாதம் பண்ணிடலாம்.
1: சாதம் பண்ணலாம்,
0: மாங்காய் சாதம் பண்ணிடலாம். நல்லா அது ஒரு ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, புளிப்புள்ளாத மாங்காவா இருக்கும் அது. அத நல்லா திருவிட்டு அப்படியே நம்ம எலுமிச்சு சாதம் பண்ற மாதிரி தான், எல்லாம் தாளிச்சுட்டு இந்த மாங்காவே எடுத்து போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்படியே சாதத்தை எடுத்து கொட்டி கலந்து சாப்பிடலாம். உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு, ஒரு கேரட் இருந்தாலும் அதையும் போட்டு சேர்த்து கலந்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
1: சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: மாங்காய் சாதம் பண்ணி சாப்பிடுங்க இந்த சீசன்ல. சூப்பர் மேம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

நேரம் 1:56 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு குயிக்கா ஈஸியா செய்யற ரெசிபிஸ் நம்ம கூட ஷேர் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அதை கேட்டு தெரிஞ்சு ட்ரை பண்ண போற அனைத்து நேயர்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே சாண்டி.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 ஆறு நொடிகள். இசை என்பது காலத்தை கடந்து மனித மனங்களில் வாழும் ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் சில பாடல்கள் நம்ம நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும், மனதை மென்மையாக்கும், காலத்திலிருந்து பின்னோக்கி நம்மளை அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட இனிய, மறக்க முடியாத, என்றும் புதுமை குறையாத தமிழ் திரை இசையின் பொக்கிஷங்களை உங்களுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி தான் காலத்தை வென்ற கானங்கள். பழமையின் நறுமணத்தோடு இனிய மெலோடி மழையில் மனதை வருடும் நேரம் அற்புதமான பாடல்களோட இன்றைய இசை பயணம் தொடங்குகிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜே அந்துவான். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா குரலல்.

காலங்கள் மாறினாலும் கானங்கள் மாறவில்லை. கீட்ட மனங்களில் அந்த நினைவுகளும் அழியவில்லை. மெட்டோடு சேர்ந்த உணர்வுகள் என்றும் உயிரோடு இதயத்தை வருடும் அந்த இனிய தருணங்கள். இதோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் குரலில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:26. இசை தேடும் தருணங்கள் என்றும் மறைவதில்லை. இதயம் ரசித்த பாடல்களுக்கு என்றும் வயதாகுவதே இல்லை. காலத்தை தாண்டி பயணம் செய்யும் பாடல்கள், நினைவுகளாய் நெஞ்சில் மீண்டும் மலர செய்யும் பாடல்கள். இதோ உங்களுக்காக காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நான் மலரோடு என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகள்.

வரிகள் பேசும் உணர்வுகள், மெட்டுக்கள் சொல்லும் நினைவுகள், காலம் கடந்தும் காதுகளில் இனிக்கும் பாடல்கள், தலைமுறைகளை கடந்து வாழும் இசை காவியங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

ஜுமக்கு ஜன ஜுமக்கு ஜுமக்கு தின்தா தின்தா ஆ ஜுமக்கு ஜுமக்கு தின்தா இந்தா.

0: நிதரிதமா தொந்தரிக்கிறது கதா
1: கரிதம்
0: பரிக்கிறதா
1: பரணி
0: பரிக்கிறதை தகதிரி மக பரி மக பரமணி தசனிரி தகரி மக

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்றுவலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்றுவலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேரம் 2:49:59. மழை போல மனதை வருடும் மெலோடிகள், காற்றோடு கடந்த நினைவுகளின் ஓசை, நேற்றும் இன்றும் இணைக்கும் இனிய இசை, என்றும் அழியாத அற்புத தருணங்கள் இதோ ஒலிக்க வருகிறது காலத்தை வென்று காண நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. பி.வி. சீனிவாஸ் மற்றும் பி.சுசிலா குரலில்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் தலை சிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் வைக்கப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி ஊடகத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினி, சுருக்கெழுத்து மற்றும் தச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலையில் எஸ்எஸ்சி, டிஎன்பிசி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளின் போட்டியை அவர்களை தயார்படுத்துவதே ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்கள் தொழில் சார்ந்த கட்டணங்களுக்காக ₹1200 ஒரு மாணவர்களுக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த போட்டித் தேர்வர்கள் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிலிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றனர். விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினிகள் இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார் ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூலை 10 மாலை 5 வரையிலும். மேலும் விவரங்களுக்கு www.labor.government.in அண்ட் www.ncsgovernment.in இதை பார்க்கவும். இந்த செய்தி புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 2:49. மனதை வருடும் மெட்டுகள், மறக்க முடியாத நினைவுகள், காலம் சென்றாலும் இனிமை குறையாத பாடல்கள், உணர்வுகளை உயிரோடு வைத்திருக்கும் இசை. இதோ காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: நேரம் 2:55:24. நேற்றைய நினைவுகளை இன்று மீட்டெடுக்கும் இனிய இசையின் அழகான பயணம். கேட்கும் ஒவ்வொரு கணமும் மனதில் நிற்கும் என்றும் அழியாத பொற்காட பாடல்கள். காலத்து வென்ற காலங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 3:55. உடல் நலம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னே சொல்லலாம். அதை பாதுகாக்க விழிப்புணர்வாக இருப்பதே முதல் மருந்து அப்படின்னு சொல்லலாம். சர்மம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்பிக்கையும் அழகாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு பழமொழியாகவே கூட சில பேர் சொல்லுவாங்க. சர்ம பிரச்சனைகள், அதன் காரணங்கள் மற்றும் தீர்வுகள், மருத்துவரின் பயனுள்ள ஆலோசனைகளை உங்கள் சந்தேகங்களுக்கு இன்னைக்கு விடை தெரிகிறதுக்காக மறு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம் சரிதா, அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜிஸ்ட், ஐஜிஎம்சி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். நிகழ்ச்சிக்கு டாக்டரை வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் டாக்டர். நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கிற மருவை பற்றி தான் பேச போகிறோம். முதலாவதாக டாக்டர்கிட்ட மரு என்றால் என்ன, அது எப்படிலாம் உருவாகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். டாக்டர், மரு அப்படின்னா என்ன, அது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லிடுங்க.
1: மரு தோலில் வரக்கூடிய ஒரு சின்ன வளர்ச்சி. அது ரெண்டு வகையான மரு இருக்குது. ஒன்று வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால் வர்றது, அது யூஸ்வலாக விரல்கள் கைகள்லாம் வரும். இன்னொன்று வந்து அக்குள்ளேயோ கழுத்துலேயோ மரு வரும். இந்த சின்ன மரு, சாஃப்டாக இருக்கிற மரு, அது வந்து யூஸ்வலாக உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இல்லைனா சுகர் இருக்கிறவங்களுக்கு வரும்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன விளம்பரத்துக்கு அப்புறம்.
2: ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல,
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: டாக்டர், நான் லாஸ்டாக கேட்டிருந்தேன், மறு உருவாகிறதுக்கு முக்கிய காரணங்கள்னு ஏதாவது இருக்கா?
1: ஆமாம், அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் முக்கியமான காரணம். அது பேர் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். நம்மளோட தோலில் எங்கேயாவது சின்ன வெட்டுகளோ இல்லை கீரல்களோ உண்டு இருக்குன்னா அது மற்றவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு தொத்திக்கும். அந்த மறு, அந்த வைரஸ் ஸ்கின்குள்ளார உள்ளே போயிடுச்சுன்னா செல்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக வளர்ச்சி அடையும். அதனால் தோலில் சின்ன வளர்ச்சிகள் வரும். அது ரஃப்பாக இருக்கும், அந்த மறுன்றது ரொம்ப ரஃப்பாக இருக்கும்.
0: மறு ரஃப்பாக இருக்கும்னு சொன்னீங்களா டாக்டர்? மறு அப்படி பொதுவாக எல்லா வயதினர்களுக்கும் வருமா, இல்லை இந்த வயதினர்களுக்கு தான் குறிப்பாக வரும்னு ஏதாவது இருக்கா, இல்லை இல்லை இது காமன் தான்ப்பா எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னா?
1: எல்லாருக்கும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் அதிகமாக வர்றது சின்ன பசங்களுக்கும் இளமையாக இருக்கிறவங்களுக்கு. அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது கை விரலெல்லாம் மறு வரும். மற்றபடி அந்த அக்கள் கிட்டேயும் கழுத்துக்கிட்டே இருக்கிற மறு வந்து வயசானவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் உண்டு.
0: எதனால அந்த அக்கள் மறு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மூணு வித்தியாசமான காலநிலைகளை சொன்னீங்க, குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் வயதானவர்கள். இந்த மூன்று காலநிலையில் ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்டேஜில் அந்த மறு வருது அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா?
1: சின்ன பசங்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாகும். நான் சொன்னேன்ல, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் நான் தோலில் கீரலில் உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலான்ட்டு அந்த வயசில் அது அதிகமாக வரும். வயசானவங்களுக்கு உரசல்னால, தோலுக்கும் தோலுக்கும் உரசுறதுனால அந்த மறுவும் கழுத்துலேயும் அக்கள்லேயும் வரும். அது சுகர் அதிகமாக இருக்கிறது வயசான காலத்தில் தான் இருக்குது, அதனால் அது வயசான அந்த காலத்தில் நிறைய பேருக்கு வருது.
0: டாக்டர், இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது மறு ஒரு தொற்று நோயாக ஒருவர் நிமிடத்துலேருந்து ஒருவருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு, நேர்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன்.
1: அந்த மறுவில் ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு டைப் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால வர்றது, அந்த மறு வந்து தொற்று நோய். அது ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். நம்ம கையில் ஒரு மறு இருந்ததுன்னா அதை தொட்டுட்டே இருந்ததுன்னா தொடர இடத்துல புதுசாக வேறு மறு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி மற்றவங்களோட டவல்ஸ் யூஸ் பண்ணாலோ இல்லை சோப்பு யூஸ் பண்ணாலோ இந்த மாதிரி மறு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கழுத்துலேயும் அக்கள்லேயும் வரக்கூடிய மறு அது ஸ்ப்ரெட் ஆகாது, அது மற்றவங்களுக்கு தொற்று நோய் ஏற்படுத்தாது.
0: இப்போ கழுத்தில் வர தொற்று நோய் அது மட்டும் மறு மட்டும் தொட்டாதுன்னு சொன்னீங்க, மற்ற பகுதியில் இருக்கிற மருகள் தொற்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கா டாக்டர்?
1: ஆமாம்,
0: ஒருவருத்துலேருந்து ஒருவருக்கு அது கண்டிப்பாக

0: தொற்றும் அப்படிங்க இல்லையா, உடல்ல எந்த பகுதியில் டாக்டர் அதிகமாக மறு வரும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா?
1: முகத்தில் வரலாம், விரல்களில் அதிகமாக வரும், கையில் அதிகமாக வரும். அந்த இடத்துல ஏன்னா கீரல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர்றதுனால அந்த இடத்துலலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வேறு ரகசியமான பாகங்கள், உடம்பில் ப்ரைவேட் பார்ட்ஸ்னு சொல்கிறோம்ல, அங்கே கூட மறு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கால் பாதத்தில் வரலாம், கால் பாதத்தில் வந்ததுன்னா வலிக்கும், மறு வலிக்கும். மற்ற இடத்துல எல்லாமே மறு வலிக்காது, பாதத்தில் வலி வரலாம்.
0: பாதத்தில் வர மறு மட்டும் ஏன் டாக்டர் வலி கொடுக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அந்த நம்ம அந்த மறு மேலே நடந்துட்டு இருக்கும்போது அந்த அழுத்தத்தினால நரம்புகளை கம்ப்ரெஸ் பண்ணும் அந்த செல்ஸ்.
0: மற்ற இடத்துல வர மறுக்கள் வந்து நர்வஸை கம்ப்ரெஸ் பண்ணாது. பாதத்தில் வர்றது மட்டும் நம்ம நடக்கிறதுனால உடல் வெயிட், அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க இல்லையா, உடல் வெயிட்னால கூட சில பேருக்கு மறு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த பாதத்தில் வர மறுக்கு என்னென்ன விதமான கேர்ஸ் டாக் கொடுக்கலாம் டாக்டர்?
1: அது ரொம்ப வலி இருந்ததுன்னா அறுத்து எடுத்துக்கலாம், அறுத்தோ சீவியோ கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணலாம். அந்த சைஸ் கம்மி பண்ணால் வலி கம்மியாகும். மற்றபடி க்ரீம்ஸ் போட்டுக்கலாம், இல்லைனா ஃபார்மால்டிஹைட் க்ளூட்ரால்டிஹைட் வச்சு சோக் பண்ணலாம் காலில், இல்லைனா சர்ஜரி பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா எலக்ட்ரோகாட்ரி இல்லைனா க்ரையோதெரப்பி பண்ணலாம். இந்த நிறையா வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது, எது செட் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று பலிக்கும்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விடுமுறை பிறகு.
2: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 3:58 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மறு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். டாக்டர் எம் சரிதா அவங்களோட, அவங்க பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி, ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ. நேர்களே, உங்களுக்கும் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன பாத்தீங்க அப்படின்னா 2271760 மற்றும் 2275230. உங்களுடைய மறு சம்பந்தமான கேள்விகளை நீங்களும் டாக்டர் கிட்ட நேரடியாக பேசணும்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண நம்பர்ஸை திருப்பி சொல்றேன், 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், நம்ம லாஸ்டா பேசியிருந்தோம் இல்லைங்களா, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா மருவனுடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள்னு ஏதாவது இருக்கா? அப்போ ஒவ்வொரு நோய்க்குமே ஒரு சில பல ஆரம்ப அறிகுறிகள் இருக்கும் இல்லையா, இப்போ மருவுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: ரொம்ப அறிகுறி இல்லை, லைட்டாக கலர் மாறும் அந்த இடத்துல, தோல் கொஞ்சம் கருப்பாகலாம் இல்லைன்னா சிகப்பாகலாம் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் அந்த இடத்துல தோல் கொஞ்சம் தூக்கி வரும், அதுக்கப்புறம் பெரிய சின்ன வளர்ச்சி வரும், மரு வரும்.
0: எல்லா மருக்களும் ஒரே மாதிரியான தானா இல்ல அதுல வகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கொஞ்சம் கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
1: இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால வரக்கூடிய மருக்கள், அதோட பேரு வைரல் வாட்ஸ், அது நிறைய டைப்ல இருக்கு. அதுல காமனா வர்றது, சகஜமா வர்றது காமன் வாட்ஸ், அது வெறுக்கா வல்காரிஸ்னு சொல்லுவோம். அப்புறம் தட்டையா இருக்கிறது கொஞ்சம் பிளேன் வாட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முகத்தில் வரக்கூடியது டிஜிட்டேட் வாட்ஸ்னு சொல்லுவோம், விரல் மாதிரி ஷேப் இருக்கிறது டிஜிட்டேட் வாட்ஸ். அதுக்கப்புறம் காலில் வரக்கூடியது பிளான்டார் வாட்ஸ்னு சொல்லுவோம்.
0: இப்போ சாதாரண மரு இல்லை ஆபத்தான மரு இதனிடையே ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்லை எல்லா மருமே சாதாரணமானதானா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை எல்லா மருமே ஆபத்தான மரு தான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா, இதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன்.
1: மோஸ்ட்லி மரு எல்லாமே சாதாரண மருவாக தான் இருக்கும். எப்பயாவது அது அதிகமாக வளர்ச்சி அடையுதோ இல்லை ரத்தம் கசையுதோ இல்லைன்னா சீழ் வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஆபத்தான மரு. அந்த மாதிரி மரு இருந்ததுன்னா ஸ்கின் டாக்டர்கிட்ட உடனே காமிக்கணும். தேவை இருந்தால் தோல் டெஸ்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. இது தவிர ஜெனிட்டல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல வரக்கூடிய மருக்கள், அந்த இடத்துல கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகம். சாதாரண மருவாக தான் இருக்கும், ஆனாலும் அது பிற்காலத்தில் கேன்சருக்கு வரதுக்கான சான்ஸ் அதிகம்.

0: அந்த இடத்துல மறு வந்துச்சுனாலும் உடனே டாக்டர் கிட்ட காமிக்கணும்.
1: இப்போ இன்கேஸ் வந்து பாத்தீங்க அப்படி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில இப்ப நம்ம டக்குன்னு கேன்சர் ஒன்று எல்லாருமே பயந்துருவாங்க இல்லையா, எல்லா மருமே கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லைங்களா, அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுங்க டாக்டர். நீங்க
0: 99% மறு 100% மறு கிட்டத்தட்ட கேன்சர் வரக்கூடியது கிடையாது. ஏதாவது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அது யூஸ்வலாக காமனாக வரக்கூடிய இடம் ஜெனிட்டல் ஏரியா. மற்ற இடத்துல மறு திடீர்னு வளர்ச்சி அறியுது, எப்போவுமே லைட்டாக இருக்குது ஆனால் திடீர்னு ரொம்ப பெருசாகுதுன்னா மட்டும் உடனே ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு வர மருவும் பெரியவர்களுக்கு வர மருவும் வேறுபடுமா அப்படின்றத சொல்லுங்கள்.
0: சின்ன குழந்தைங்களுக்கு ஃபேஸ் முகத்தில் மறு வரலாம், கையிலையும் காலிலையும் மறு வரலாம். பெரியவங்களுக்கு இதே இடத்துல வரலாம், மற்ற உடம்புல மற்ற இடத்துலையும் வரலாம். அது தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் வரக்கூடிய மறுவில்.
1: ஓகே டாக்டர், மறுவால வலி அல்லது அரிப்பு ஏற்படுமா?
0: இல்லைங்க,
1: அப்படி ஏற்படாதுங்களா? வலி அரிப்பு எதுவும் ஏற்படாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாதத்துல வர மறுவால மட்டும்தான்
0: வலிக்கும்,
1: அரிப்பே வராதா டாக்டர்? மறு வந்து அரிப்பு
0: வராதுங்க.
1: யூஸ்வலா சில பேர் அதை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது எதனால வருது டாக்டர்?
0: அந்த மறுவு யூஸ்வலா சொரிய மாட்டாங்க. அந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வரக்கூடிய மறுவில சொரிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த அக்கள்லையும் கழுத்துலையும் வரக்கூடிய மறுவில சம்டைம்ஸ் அந்த இடம் அப்படி இருக்கிறனால ஈர வேர்வை தங்குறதுனால அரிப்பு வரலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோமா?

0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நேரம் 3:17, 25 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மரு மற்றும் அதன் சிகிச்சை முறைகளோட டாக்டர் எம் எஸ் சரிதா அவங்க கிட்ட. அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, அசோசியேட் ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி ஐஜிஎம்சி அண்ட் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மருவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தன்னுடைய டவுட் கேட்க ஒரு நேர் இணைந்திருக்கிறாங்க, யார் அப்படின்றத பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம்.
4: ஹலோ
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு.
4: ஓகே.
3: முதல் கேள்வி வந்து, இந்த மரு அப்படிங்கறது இந்த சைஸ்ல குட்டியா இருக்கிறதுல இருந்து பெருசா ஆகும் வளருமா? அதுனா எந்த கைண்ட் ஆஃப் மரு அப்படிங்கறது சைஸ்ல அதே மாதிரி இருக்கும், எந்த கைண்ட் ஆஃப் மரு வளரும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, மரு அகற்றக்கூடிய இந்த நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது என்ன? சில பேர் வந்து அந்த மரு அப்படிங்கறது அகற்றினோட திரும்பவும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. சில கம்ப்ளீட்லி கியூரபிளாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ மரு ஒரு இடத்துல வந்து மறையுதுன்னா திரும்பவும் அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதற்குரிய நவீன சிகிச்சை முறைகள் என்ன? எனக்கு இதை பத்தி விளக்கமா சொல்லுங்க, நான் அப்படியே ரேடியோல கேட்டுக்கிறேன் ஆன்சர்ஸ் தான்.
4: ஓகே. மரு ரெண்டு டைப் மரு இருக்குல்ல, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய மரு, மற்றப்புறம் அக்கள்லையும் கழுத்துலையும் வரக்கூடிய மரு. ரெண்டுமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெருசாகிறதுக்கு வாய்ப்புண்டு. மெதுவாக தான் பெருசாகும். ஓரளவுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இல்லை 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் மரு வளரும். 0.5 சென்டிமீட்டர் கிட்ட தான் அந்த இந்த கழுத்து அக்கள் மரு வளரும்.
2: ஓகே டாக்டர், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மருவுக்கு பரிசோதனைகள் அவசியமா? அப்படி இருந்தால் என்னென்ன பரிசோதனைகள்லாம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்களேன்.
4: அந்த மரு சில டைம் சீல் வரும், இல்லைன்னா ரத்தம் வரும், இல்லைன்னா ரொம்ப பெருசாகிடும். திடீர்னு ரொம்ப பெருசாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, எப்பயாவது தான். அது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கின் பயோப்சி பண்ணி பார்ப்போம், அது சாதாரண மருவா இல்லை வேற ஏதாவது வளர்ச்சி உண்டான்னு பார்க்கறதுக்கு. அந்த டெஸ்ட் மட்டும்தான் தேவை. டெஸ்ட் இல்லாமலே யூஸ்வலாக டயக்னோஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மரு.
2: டாக்டர், இப்போ மரு தோன்றிய உடனே மருத்துவரை அணுக வேண்டுமா அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து பார்க்கணும், இல்லை நீங்கள் ரொம்ப டிலேவாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சில ஸ்டேஜஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்டேஜஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: உடனே வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மரு சம்டைம்ஸ் சில நேரங்களில் தானாக கூட மறையலாம், விதவுட் எனி ட்ரீட்மெண்ட் அதுவே தானாக மறைஞ்சு கொட்டிடும். அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். ஆனால் மரு தொட்டுட்டு மற்ற இடத்துல தொடும்போது அங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, இது பரவிட்டே இருக்குன்னா, நிறைய மரு வருதுன்னா உடனே டாக்டர் கிட்ட வந்து காமிச்சிக்கிறது நல்லது.
2: ரொம்ப பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ரொம்ப பெருசாகிற வரைக்கும் சில பேர்லாம் ரொம்ப பெருசா, ரொம்ப இப்படி ஒரு மாதிரி பார்க்கவே கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி எல்லாம் வராங்களே, அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்றத இப்போ பற்றி சொல்லுங்களேன்.
4: ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே டைப் தான். சர்ஜிக்கல், நான் ஆக்சுவலாக மரு ட்ரீட்மெண்ட்ன்றது எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நிறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்ஜிக்கல் எக்ஸிஷன் ஒன்று, இன்னொன்று எலக்ட்ரோகாட்ரி கரண்ட்டால் அதை எரிக்கிறது, இன்னொன்று க்ரையோதெரப்பி ஐஸ் வச்சுட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது, அப்புறம் க்ரீம்ஸு, அப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட்டு, அது வச்சு அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது, அப்புறம் சில மாத்திரைகள், இன்ஜெக்ஷன்ஸ்.
2: ஓகே டாக்டர், இப்போ அதாவது அட் ப்ரெசென்ட்ல மருவுக்கு தற்போது கிடைக்கும் சிகிச்சை முறைனா எதை நீங்கள் வந்து சொல்வீங்க? இப்போ அட் ப்ரெசென்ட்ல இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னா இதெல்லாம் இருக்கும்.
4: இப்போ இதெல்லாமே இருக்கு,
2: நீங்கள் சொன்ன இப்போ எல்லாமே வந்து ஆக்சுவலாக இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே டாக்டர், அந்த மருந்துகள் மூலம் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மருந்துகள் மூலம் மருமை வந்து குணம் முழுமையாக குணப்படுத்த முடியுமா டாக்டர்?
4: ஆ, குணப்படுத்த முடியும், ஆனால் 100% கேரண்டி கிடையாது. மருன்றது எப்படி போகும்னு நம்மளால சொல்ல

0: முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அது சிலவங்களுக்கு இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டால் சரியாயிடும், ஃபுல்லாக கொட்டிடும். ஒரு சிலவங்களுக்கு ஒன்று ரெண்டு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உடனே ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணணும்னா எலக்ட்ரோகாட்ரியில் தான் அதை பண்ண முடியும்.
1: அதான் இப்போ வந்து இந்த லேசர் சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சை எந்த நேரத்தில் தேவைப்படும், இல்லை எந்த விதமான மறு இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இந்த க்ரீம் எல்லாம் போட்டு கேட்காத மாதிரி இருக்கும்போது, க்ரீம் போட்டு மறு குறையவே இல்லை, சைஸ் கம்மியாகலை, அந்த மாதிரி இருந்தால் லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லைனா எலக்ட்ரோகாட்ரி பண்ணலாம்.
1: இப்போ க்ரீம் போட்டால், இப்போ நீங்கள் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க க்ரீம் போட்டால் சில பேருக்கு வந்து முழுமையாக மறையும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பேசியிருந்தோம் இல்லைங்களா, மறுவில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஸ்டேஜஸ்க்கு க்ரீம்ஸ் வந்து ஒர்க் ஆகும்?
0: ஆரம்ப ஸ்டேஜஸ்க்கு க்ரீம் ஒர்க் ஆகும்.
1: ஆரம்ப ஸ்டேஜஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ எல்லாம் அது ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகாது இல்லையா? இப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்?
0: அதுதான் இந்த சர்ஜிக்கல் எக்ஸிஷன், இல்லைனா எலக்ட்ரோகாட்ரி, இல்லைனா லேசர் ட்ரீட்மெண்ட், இல்லைனா கிரையோதெரப்பி.
1: இந்த நாளில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துடலாம். ஓகே டாக்டர், இந்த கிரையோதெரப்பிஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
0: அது என்ன பண்ணுன்னா, உடம்புல செல்ஸ் நம்ம க்ரையோ ஐஸ் க்ரியேட் பண்ணுவோம். எப்படின்னா, லிக்விட் நைட்ரஜன் வச்சுட்டு அது வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் இருக்கக்கூடியது. அந்த லோ டெம்பரேச்சர் லிக்விட் நைட்ரஜனை மறு மேலே வைப்போம். அப்போ அந்த மறு இருக்கிற செல்ஸ் அதெல்லாமே உள்ள ஐஸ் ஃபார்ம் ஆகி அந்த செல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகும். அப்போது அந்த அந்த இடத்துல ஒரு கொப்பளம் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அது கொட்டிடும். ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் கொட்டிடும். அது ஸ்கார் எதுவும் வராமல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்.
1: ஓகே டாக்டர், இப்போ சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் மறு வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதா? இந்த இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்தது பிறகு மறு வருமா?
0: ஆமாங்க.
1: எதனால அது திருப்பி திருப்பி வருதுன்றது?
0: வைரஸ்ன்றது ரொம்ப சின்னது, நம்மளுக்கு கண்ணால் தெரியாது. நம்ம அந்த டிஷ்யூவை டிஸ்ட்ராய் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது எத்தனை வைரஸ் மீதி இருக்கு, எத்தனை வைரஸ் ஃபுல்லாக போயிருச்சா இல்லையான்ட்டு. அதனால திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா திருப்பி வராது. நம்மளோட எதிர்ப்பு சக்தி வீக்காக இருந்ததுன்னா திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் உண்டு.
1: ஓகே டாக்டர், இப்போ வீட்டிலேயே சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே சில சிகிச்சைகள் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் பாதுகாப்பானது தானா இல்லை இல்லைப்பா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் தான் அப்படின்னா அதை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க.
0: பாதுகாப்பானது கிடையாது. ஏன்னா அந்த அதை மறுவை அறுத்து விட்டாலோ கீறி விட்டாலோ அது மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால அது வீட்டில் பண்ணால் சரி வராது, பெட்டர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துக்கிறது.
1: இப்போ மறு வந்தாலே பெட்டர் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டலைஸ்லேயே எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம மறு வர்றதுக்கும் நம்ம வாழ்க்கை முறைகளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா?
0: அந்த கழுத்துலையும் அக்கள்லையும் வரக்கூடிய மறு வந்து உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணால் நல்லது. இந்த மறு வர்றது கம்மியாகும்.
1: மறு வராமல் தடுக்க என்னென்ன முயற்சிகளை நம்ம சைட்லேருந்து செய்யலாம் டாக்டர்? ஒரு பர்சனாக இப்போ நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் மறு வராது பண்ணால் அப்படி என்ன?
0: மற்றவங்களோட பர்சனல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, லைக் சோப்போ டவலோ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. இன்னொன்று, ஸ்விம்மிங் பூலோ இல்லைன்னா அந்த சோனா ரூம் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வெறுங்காலில் போகாமல் இருக்கிறது. வெறுங்காலில் போனால் காலில் ஹெச்பிவி வைரஸ் வந்துட்டு அந்த காலில் மறு வரலாம்.
1: இப்போ வந்து சுத்தமான பழக்க வழக்கங்கள் மறுவை கண்டிப்பாக தடுக்கும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட ஒன்று தானா?
0: ஆமாங்க, கண்டிப்பாக தடுக்கும். நம்ம எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கணும்.
1: இப்போ நான் அடுத்த கேள்வி அதுதான் டாக்டர் கேட்கலாம்னு வந்தேன். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக மறு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா?
0: ஆமாங்க, உண்மைதாங்க. இப்போ ஹெச்ஐவி நோயோ இல்லை மாசமாக இருக்கிறவங்க லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறு அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க.
1: இப்போ நம்ம உணவு பழக்க வழக்கங்களுக்கும் மறுக்கும் கண்டிப்பாக ஏதாவது தொடர்பு உண்டுகா? அப்படி சப்போஸ் இப்படி தொடர்பு இருக்குது அப்படின்னா எந்தெந்த விதமான உணவு பழக்கங்களை நம்ம வந்து கட் பண்ணணும், இல்லைப்பா இந்த உணவுலாம் சாப்பிட்டா மறுவே வராதுன்னா என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
0: அந்த மாதிரி டைரெக்டாக எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் மறு வர்றதுக்கும். இந்த கழுத்துலேயும் அக்கள்லேயும் வரக்கூடிய மறு வந்து உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும், வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்கு, அது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணால் பெட்டராக இருக்கும்.
1: இப்போ இந்த உணவு பழக்கங்களை எடுத்துக்கிட்டால் மறு வராதுன்னா என்னென்ன உணவு பழக்கங்களை எடுத்துக்கலாம்?
0: அப்படி கிடையாது, பொதுவாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இம்யூனிட்டியை பில்டப்
1: பண்ணும். இப்போ இம்யூனிட்டி பில்டப் பேஷன் ஆனாலே மறு வருதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன உணவுகள்? இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்கள் வந்து ரொம்பவே அதிகமான பண்ணுவாங்க, இப்போ மறு வந்துச்சுன்னா அதில் முடி கட்டுவாங்க, சாலசிலிக் ஆசிட் அவங்களாவே வாங்கிலாம் சில இதெல்லாம் வச்சுக்குவாங்க இல்லைங்களா, அதெல்லாம்

0: பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது சொல்லுங்க.
1: பண்ணா சம்டைம்ஸ் ரொம்ப வலி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்லயே சாலிசிலிக் ஆசிட் வச்சா எரிச்சல் வந்து பேர்ன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. மதம் அங்க வீட்டுல பண்ணாம இருக்கிறது நல்லது, ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது நல்லது.
0: எந்த மருவம் வந்தாலும் நீங்க வீட்டுல வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே? எது வந்தாலும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம், ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 3:32:55 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மறு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்க டாக்டர் பாத்தீங்க யார் அப்படின்னா, டாக்டர் சரிதா, அசோசியேட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜி, ஐஜிஎம்சி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். வந்து நம்ம கூட மறு பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களே, நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும், உங்களுக்கும் மறு சம்பந்தமான கேள்விகளுக்கு விடை தெரியணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர், இப்ப நம்ம லாஸ்டா வந்து பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மறு குறித்து ஒரு தவறான புரிதல் இருக்கும், ஒரு அசிமுலேஷன், அவங்களாவே ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்குவாங்க. அது மாதிரி இருக்காம அவங்க எதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க?
1: நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மறு வெறும் அழகு கம்மி பண்ற ஒரு நோய் மாதிரி இருக்கும்னு. ஆனால் அது ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு கிருமினால் வர்றதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அதை கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துருவாங்க அவங்க. வெறும் அழகு மட்டும் கம்மியாகும், அதை ஒன்றும் பண்ணாதுன்னு அந்த நினைப்பில். மற்ற மறு வந்து பரவலாம், மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம், அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. சீக்கிரம் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது மறு. இன்னொன்று, கொஞ்சம் பேர் எப்படி நினச்சிப்பாங்கன்னா, அது திருஷ்டி, அது இருக்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சிருவாங்க. அதுவும் ஒரு மூட நம்பிக்கை. அது இருக்க, அது தெரிஞ்சுக்கிறது நல்லது, அது உடனே டாக்டர் கிட்ட காமிச்சிக்கிறது நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ மறு ஏற்படாமல் இருக்க மக்கள் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இன்னொருத்தங்களோட ப்ராடக்ட்ஸ், பர்சனல் ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தட் இஸ் சோப்போ, டவலோ, இல்லை ரேசர், அந்த மாதிரி அவங்க தாடி இடத்துல மறு வரலாம். வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சிகிச்சை பண்ணுறது, ஏன்னா அந்த இடத்துல பரவிட்டே போகும். ஒவ்வொரு தடவை அதை தொடும்போது அது வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் தாடி இடத்துல வரக்கூடிய மறு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் ஷேவிங் பண்ணுவாங்க, ஷேவிங் டைமில் அது பரவிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ரேசர், சோப்பு, டவல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது மற்றவங்களோடது. பொது இடத்துல வெறும் காலோடு போகக்கூடாது, எப்போவுமே செருப்பு போட்டிருக்கணும். குறிப்பாக ஸ்விம்மிங் பூலில், இல்லைனா இந்த சோனா ரூம் அந்த மாதிரி இடத்துலலாம் செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது. இது ரெண்டு தான் மெயினாக பண்ண முடியும். மற்றபடி நல்லா சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும், நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும். நம்ம
0: இப்போ எனக்கு நீங்கள் சொன்னதில் இன்னொரு ஒரு டவுட் வந்துச்சு டாக்டர். இப்போ தூக்கம் சொல்லியிருந்தீங்களே, இப்போ தூக்கம் குறைபாட்டாலையும் மறு வருமா, இல்லை இப்போ அதிகமாக தூங்கினாலும் மறு வருமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கும் இல்லையா சில பேருடைய, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்.
1: இல்லை, டைரெக்டாக எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, தூக்கத்துக்கும் மறுவுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நம்ம நல்லா தூங்குறது நம்மளோட உடம்புக்கு நல்லது, அது உடம்பு நல்லா இருக்கிறது, இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கு நல்லது, அதனால சொன்னேன்.
0: ஓகே டாக்டர், ஒரு நேர் ஒருத்தர் இருக்காரு, இணைப்பில் இருக்காரு, பேசுவோம். ஹலோ வணக்கம், நீங்கள் நேரலையில் இருக்கிறீங்க. ஹலோ. ஓகே டாக்டர், இப்போ அந்த தூக்கம் பற்றி பேசிட்டு இருந்தோம் கடைசியில். அப்போ தூக்கத்துக்கும் அதுக்கும் கண்டிப்பாக டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இப்போ நல்லா தூங்கினாலும் வரும், நல்லா தூங்காட்டிலாம் வரும். ஓகே டாக்டர், இப்போ லேசர் சிகிச்சை பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் லேசர் அப்புறம் அறுவை சிகிச்சை. இப்போ லேசர் மற்றும் அறுவை சிகிச்சை என்னென்ன மருவுக்கு வேறுபடும், இல்லை இந்த மருவுக்கு வந்து லேசர் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை இந்த மருவுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் கரெக்டாக இருக்கும்னா எந்த ஸ்டேஜஸில் அது கரெக்டாக இருக்கும்ன்றதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
1: ஓகே, கொஞ்சம்

0: வயசான மருவுக்கு நம்ம யூஸ்வலாக அறுவை சிகிச்சை இல்லைனா லேசர் யூஸ் பண்ணுவோம். ஜெனிட்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய மருவுக்கு சம்டைம்ஸ் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் யூஸ் பண்ண முடியாது, அந்த இடத்துல எக்ஸிஷன் தான் பண்ண முடியும், தட் இஸ் அறுவை சிகிச்சை தான் பண்ண முடியும். தலையிலையோ இல்லை விரல்லையோ இல்லை கையில் எல்லாம் இருக்கிற மருவுக்கு நம்மளால் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். கார்பன் டை ஆக்சைடு லேசர் தான் யூஸ்வலாக பண்ணுறது.
1: லேசர்ஸ் அதுக்காக பண்ணுறது. இப்போ அறுவை சிகிச்சை எதுக்காக டாக்டர் பண்ணுறது?
0: அறுவை சிகிச்சை இந்த ஜெனிட்டல் வாட்ஸுக்கு யூஸ்வலாக பண்ணலாம். காலில் வரக்கூடிய வாட்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அங்கேயும் அறுவை சிகிச்சை பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக என்ன பேக் போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை மட்டும் சொல்லியிருந்தீங்க, இப்போ க்ரீம்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்களா. இப்போ சில மருக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னோடய ஒட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து
0: ஃபேஸில் வரக்கூடிய சின்ன மருக்கள் இருக்குது, அதில் ஆசிட் வைக்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. தென் யூஸ்வலாக ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வைப்போம் 30%, அது அந்த ஆசிட் வச்ச உடனே கொட்டிடும். மற்றபடி காலெலாம் வரக்கூடிய மருவுக்கு க்ரீம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு சாலிசிலிக் ஆசிட் பெயிண்ட் இல்லைனா லாக்டிக் ஆசிட் பெயிண்ட் அதை யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஓரளவுக்கு ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி கழிச்சு எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும்.
1: இப்போ நீங்கள் அந்த மருந்து வந்து 1.5 மாதம் கழிச்சு தான் எஃபெக்டே தெரியுமா, அதுக்கு முன்னாடி அந்த மருந்துடைய வீரியம் தெரியாதுங்களா டாக்டர்?
0: சைஸ் சின்னதாகிட்டே போய் அதுக்கப்புறம் 1.5 மந்த்ஸில் ஃபுல்லாக மறையும்.
1: 1.5 மந்த்ஸ் இருக்கும். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். இப்போ இது எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குமா?
0: இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டோ இல்லைனா அறுவை சிகிச்சையோ உடனே பண்ணிடலாம், உடனே எடுத்துக்கலாம். அதனால ரொம்ப பெரிய மருவுக்கு அது பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். இப்போ ரொம்ப பெரிய மருவுக்கு நீங்கள் அந்த சில பேர்லாம் மருவுக்கு வேர் இருக்கும்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் உண்மைதானா டாக்டர்?
0: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் லேசர்ஸ் வந்து பண்ணும்பொழுதும் அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது அந்த வேரோட தான் அந்த மருவை வந்து ரிமூவ் பண்ணுவீங்களா? ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். தொடர்ந்து பேசுவோம், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகும் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருவோம்.
2: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: நேரம் 3:42:59 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில மறு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் பற்றி டாக்டர் எம் சரிதா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில தன்னுடைய கேள்விகள் கேட்க வந்திருக்கிற நேயர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? புவனேஸ்வரி மேம், உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத நீங்க டாக்டர் கிட்ட டைரக்டாவே கேட்டுக்கலாம்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேம். உள்ளங்கையிலயும் உள்ளங்காலையும் வரக்கூடிய மருவுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. அது ரொம்ப கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னா கிரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். சாலிசிலிக் ஆசிட் இல்லைன்னா லாக்டிக் ஆசிட் பேஸ்டு க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். காலில் வரக்கூடியது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா ஃபார்மால்டிஹைட் சோக்ஸ் இல்லைன்னா க்ளூட்ரால்டிஹைட் சோக்ஸ்னு ஒரு கெமிக்கல் வச்சு கால் வெட் பண்ணுறது, அது ஒரு ட்ரீட்மெண்ட். ரொம்ப பெருசாக இருக்குன்னா அது அறுத்து எடுக்கிறது இல்லைன்னா அதோட சிவி மேலாக மட்டும் எடுக்கிறது, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு க்ரீமோ இல்லை காட்ரியோ பண்ணலாங்க.
0: இப்ப அவங்க இன்னொன்னு கேட்டிருந்தாங்க டாக்டர், இப்ப அவங்களுக்கு வந்து கையில மருவு இருக்கு, உள்ளங்கையில இருக்கு. அந்த மருவு நான் வந்து சப்போஸ் முகத்தை துடைக்கும் போது அந்த மருவால எனக்கு முகத்துல மருவு வருமா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தாங்க.
2: வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: கண்டிப்பா அது தொற்றுமா டாக்டர்? அது மாதிரி
2: கண்டிப்பா தொற்றுறது. அவங்க எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா தொட்ட இடத்துல எல்லாம் வராது. சிலவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு.
0: ஓகே டாக்டர், இப்ப நீங்க வந்து இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், நீங்க நேரில் இணைந்திருக்கிறீங்க. டைரக்டாவே டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத கேட்டுறீங்களா?
3: ஓகே ஓகே.
2: ஹலோ
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம்,
3: நான் கவிதா பேசுறேன். எனக்கு மது வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கு மேம், குட்டி குட்டியா இருந்துச்சு. இப்போ ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 35 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மறு வந்து பாத்தீங்கன்னா கழுத்தாண்ட இருக்கு, அதே சமயம் இந்த ஃபேஸ்ல குட்டி குட்டியா இருக்கு.
2: ஓகே.
3: தலைய ரொம்ப வருஷமா ஒரு மறு விழுது மறுபடியும் வருது, விழுது மறுபடியும் வருது.
2: ஓகே.
3: ஆனா எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல, வலிக்கல, இந்த மறு இருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது?
2: இது அந்த வைரல் வாட்ஸ்ன்னு சொன்னோம்ல, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய மறு மாதிரி இல்ல. உங்களுக்கு அந்த கழுத்துலேயும் அக்கள்லேயும் வரக்கூடிய மறு மாதிரி அந்த டைப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபேஸ்லேயும் வரலாம். அதுக்கு இங்கிலீஷில் ஸ்கின் டேக்னு சொல்லுவோம். அது வந்தால் எடுத்துக்கிறது நல்லது, ஆசிட் வச்சு எடுத்துக்கிறது நல்லது, இல்லைன்னா எலக்ட்ரோகாட்ரி இல்லைன்னா ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்ளேஷன் வச்சு அதை எடுத்துக்கிறது நல்லதுன்னு.
3: சரிங்க மேம், எனக்கு ஒரு டவுட்டு. எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கு எங்க அத்தைங்களுக்கு எல்லாம் இந்த மறு நிறைய இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. சோ அதனால கூட இந்த பரம்பரையா இது வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படி.
2: ஆமா, இந்த அக்கள்லயும் கழுத்துலயும் வரக்கூடிய மறு பரம்பரையமா வரக்கூடிய மறு தான். அது FGFR3 ஒரு மியூட்டேஷன்னால வரலாம். அந்த மாதிரி அப்புறம் ரொம்ப வெயில் பட்டாலும் வரலாம். அதனால சின்ன வயசை விட நம்மளுக்கு வெயில் தோல் மேல பட்டு இந்த வயசுல வர அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் உண்டுங்க.
3: சரிங்க மேம்.

0: கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகறான் ஆகலாம், அது அப்பப்ப வந்து எடுத்துக்கலாம், அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஈஸியா எடுத்துக்க கூடிய, ரிமூவ் பண்றது ஈஸியா பண்ணலாம், 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிரும் அந்த ப்ரொசீஜர் எடுக்கிறது எல்லாமே. அதனால நீங்க எப்ப உங்களுக்கு தோணுமோ தோணுதோ அப்ப வந்து பண்ணிக்கோங்க.
1: கண்டுபிடிச்சிருக்காங்களா மருவுக்கு வராம இருக்க, இல்ல வந்தா ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ்ல எல்லா ஃபீல்டுமே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வளர்ந்துருச்சு இல்லைங்களா, அது மாதிரி மருவுக்கு ஏதாவது இருக்கா?
0: ஆன்டிவைரல் கிரீம்ஸ் இருக்கு, ஆனா இன்னும் நம்ம மார்க்கெட்ல வரல.
1: ஆன்டிவைரல் கிரீம்ஸ் ஆனா இருக்கு.
0: ஆ இருக்கு
1: இருக்கு. ஓகே டாக்டர், இப்போ வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த மருவை வெட்டுனா அது பரவும் அப்படிங்கற ஒரு மித்து இருக்கு இல்லையா, அது உண்மைதானா இல்ல அது மித்தாவே இருக்குமா அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்படி எதனால அதை வெட்ட கூடாதுன்றதையும் அப்படி சொல்லிடுங்க.
0: அது உண்மைதான், ஏன் வெட்டக்கூடாதுன்னா அது வெட்டுற இடத்துல மத்த இடத்துல எல்லாம் அதோட அது வெட்டிட்டு மற்ற இடத்துல நம்ம அந்த பிளேடோ ஏதாவது படுறோம்ல அந்த இடத்துல எல்லாமே மரு வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. அப்படியே நீட்டாக நிறையா மரு வர்றதுக்கு நிறையா பேரை பார்த்துருக்கோம் நம்ம.
1: புரியல டாக்டர், நீட்டானா ஒரே இடத்துல நீட்டாவே அப்படியே லைன் ஒரே லைன் மாதிரி
0: வெட்டுறாங்கல்ல, வெட்டுறாங்கல்ல கோடுல ஃபுல்லாக மரு வரும்.
1: எதனால டாக்டர் அது மாதிரி?
0: அது வைரஸ்னால, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது வெட்டு கீரல் இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் அந்த செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம வெட்டும் போது அது மற்ற இடத்துல செல்ஸ் வெட்டு கீரல் இருக்கிற இடத்துல எல்லாமே அது போய் செல்ஸ்ல உள்ள போய் அது பெருசாகும். பெருகும். அதுக்காக
1: இப்ப மருவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சில பேர்லாம் என்ன பண்ணுவோம்னா வீட்டுல இந்த நூல் கட்டுவாங்க, இல்ல சில பேர் வந்து இது எரிச்சிருவாங்க, அது மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் வந்து உண்மையாலுமே இந்த பழைய பழக்க வழக்கங்கள்லாம் இன்னுமே சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது நல்லதுதானா இல்ல அதுக்கு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ, இல்லைனா ஃபுல்லா கொட்டாம இருக்கிறதுக்கோ, இல்ல ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கோ இன்ஃபெக்ஷன் இருக்கு, ரிஸ்க் இருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல் இப்ப நம்ம ஓபியில நிறைய பேஷண்ட்ஸை பாக்குறோம், முடி கட்டிட்டு வர்றவங்க பயங்கர வலியோட வர்றாங்க, அதில் அதே காம்ப்ளிகேஷன் அவங்களே உண்டாக்கி அந்த மாதிரி வர்றவங்க நிறைய பேரை பார்க்குறோம். அதனால என்னோட சஜஷன் என்னன்னா, அந்த மாதிரி எதுவும் பண்ணாம
1: இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த இணைய ப்ராடக்ட்ஸ், இந்த ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்லாம் சில பேர் வந்து இந்த மருவுக்கு டாக்டர் சஜஷன்ஸே இல்லாமல் தானாகவே போயிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
0: யூஸ்
1: பண்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்றத பத்தி.
0: இந்த ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்னால பேர்ன்ஸ் வரலாம், தீக்காயம் மாதிரி அந்த கெமிக்கல்ஸ்னால மருவை சுற்றி பேர்ன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பெஸ்ட்டு ஆன்லைன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் வந்து காமிச்சிக்கிறது நல்லது. ஹாஸ்பிட்டல் வந்தால் அது ஒரு சின்ன ப்ரொசீஜர், 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், மரு எடுக்கிறதோ இல்லை எவ்வளோ மரு இருக்குது அதை பொறுத்து இருக்குது, எவ்வளோ சைஸ் இருக்குது அதை பொறுத்து இருக்குது. ஆனால் பண்ண ஆரம்பிச்சிட்டா 15 நிமிஷம் அரை மணி நேரத்தில் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். அதை பண்ணாமல் இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லைனா வீட்டில் அவங்களே ஏதாவது செய்கிறது, அது நல்லதில்லை.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம், ஒரு விளம்பர இடவில் இருக்க ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுவோம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 3:55 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரு மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் பற்றி டாக்டர் எம் சரிதா, அசோசியேட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டொமட்டாலஜி, ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ, அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசிட்டு இருந்தோம் சிகிச்சை முறைகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த மருவுக்கு இந்த மூலிகை மருத்துவ முறை வந்து சிகிச்சை வந்து சாத்தியம் தானா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஓகேங்க, மூலிகை வைத்தியம் இருக்கு மருவுக்கு, ஆனால் அலோபதியில் நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. மற்ற டிசிப்ளின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆயுர்வேதா ஹோமியோபதி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க மருவுக்கு. அதில் சிலது யூஸ்ஃபுல், நல்லா வேலை செய்யும்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நாங்கள் எதையும் அட்வைஸ்
0: பண்ண மாட்டோம். ஓகே டாக்டர், இப்போ ஓவராலாக இப்போ லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக இப்போ மரு வரக்கூடாது அப்படின்னு சில பேர் எல்லாமே தானாகவே நினைப்பாங்க. இப்போ நானும் அப்படி தான் நினைப்பேன்னு வச்சுங்களேன். அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, என்னென்ன அட்வைஸ் வந்து மக்களுக்கு வந்து இந்த சிகிச்சை முறை பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு மருத்துவராக மருவை பற்றியான சிகிச்சை முறைகள் ப்ளஸ் மரு வராமல் தடுக்கலாம், முன்கூட்டியே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஓகே, மரு ஒரு சாதாரண நோய் தான், பயப்பட தேவையில்லை மது மருவை பற்றி. அதில் ரெண்டு டைப் இருக்குது, வைரஸ்னால வரக்கூடியது ஒன்று, அது தொத்திக்கும், அது மற்ற இடத்துக்கு பரவும், அந்த மாதிரி இருக்குது, அந்த வைரல் வார்ட்ஸ்ன்னு சொல்கிறது. அது இல்லாமல் கழுத்துலேயும் அக்கள்லேயும் வரக்கூடிய மரு இருக்குது, அது கொஞ்சம் உடம்பு உள்ளவங்களுக்கு, இல்லைன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாவது வகையான மரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ண தேவை, ட்ரீட்மெண்ட் உடனே பண்ணணும்னு சொல்ல முடியாது, லைக் இமீடியட்டாக பண்ணணும்னு இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் பண்ணிக்கிறது

0: நல்லது, ஏன்னா மறு ஸ்ப்ரெட் ஆகலாம் மற்ற இடத்துக்கு, அதனால மட்டும்தான்.
1: ஓகே டாக்டர், இன்னைக்கு நீங்கள் வந்து நிறைய மருவை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கும், எங்களுக்கு டவுட்டாக இருக்கிற விஷயங்களுக்கும், மக்களுக்கு டவுட்டாக இருக்கிற விஷயங்களும், இல்லைப்பா இதெல்லாம் வந்தால் தான் மருவு இருக்காது, இதெல்லாம் பண்ணால் மருவு வரும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நிகழ்ச்சி எழுந்தமைக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.

நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக ரொம்ப சூப்பரான கட்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். காமெடி அண்ட் ஆக்ஷன் அதிரடி அப்படிங்கிற மாதிரி பல ரகமான கட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ சூப்பரா பேச போறீங்க, கால் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹிட் சாங் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 கேமரா ரோலிங் 8 நொடிகள்.

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங். நேரம் சரியாக 4:08:47 ஆயிட்டிருக்கு. நான் ஆர்ஜே ரத்னா. நம்ம கூட ஷோ பண்ணதுக்காக நம்ம ஆர்ஜே அந்த்வான் கூட ரெடியா இருக்காங்க. என்ன ரெடியா அந்த்வான்?
4: ஆர்ஜே, நான் ரெடியா இருக்கிற மாதிரி தெரியல, நீங்க தான் பயங்கர ஃப்ளோல பயங்கர ரெடியா வந்திருக்கீங்க. சரி, இன்னைக்கு என்னென்ன கட்லாம் வந்திருக்கீங்க?
3: பயங்கரமான கட்டா. அது சமயம் உங்களுக்கு ஏத்த மாதிரி சில கட்ஸ்லாம் நான் வந்து
4: குத்தா இருக்கே, எனக்கு ஏத்த மாதிரி கட்டுனு.
3: ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போற கட்டை பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய இடத்துல இந்த டைலாக் வந்து மைண்ட் வாய்ஸா கூட நீங்க ரிலீஸ் பண்ணிருப்பீங்க.
4: போடுங்க போடுங்க பாருங்க, மைண்ட் வாய்ஸா ரிலீஸ் பண்ணலாம் இல்ல டைரக்டர் ரிலீஸ் பண்ணலாம்.
3: நான் அந்த கட்ஸ் கேட்டு வந்துடலாமா?
4: கண்டிப்பா.
5: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குனே தெரியலையே. ஊரு வேலை சொத்துக்காக நம்ம உசுர உசுரா கேக்குறா இல்லையா? நம்ம உசுரி நீங்க அவ்வளவு சீப்பா போச்சு.
4: என்ன ஒரு சாப்பாடு பிரியன்
3: வந்து சூப்பரா பேச போறாங்க. நேரோட நம்ம அந்த அவங்களுக்கு காம்படிஷன் பயங்கரமா கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன்.
4: ரோலிங்

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இது கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:55:58 ஆயிடுச்சுக்கு. சூப்பரா டைலாக் பேசுறதுக்காக நம்ம ஷோல நேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்துவான் பேசல
1: பேசுவோம் பேசுவோம். நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேம், குட் ஈவினிங். ரெண்டு பேருக்கும் டாக்டர் சூப்பர் இருந்தது.
0: ஓகே,
2: ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா?
0: ஆமா, செல்லிங் மேம் டைலாக் கேட்டிங்களா?
2: கேட்டேங்க மேம், ஒன்ஸ் மோர் ப்ளீஸ்.
0: அந்த டைலாக் உங்களுக்காக.
3: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஊரு வில சொத்துக்காக நம்ம உசுர உசுரா கேக்குறாங்க இல்லையா? நம்ம உசுரி நீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு
0: மேம். கேட்டீங்களா?
2: கேட்டேங்க மேம்.
0: சொல்லுங்க. ஓகே, ரெடியா? கட் கேமரா
1: ரோலிங்.
2: என்ன பொழப்பு இது, ஒருவேளை சோத்துக்காக நம்ம உசுரையே குசுரா கேக்குறாங்க. உயிர் என்ன அவ்வளவு சீப்பாவா போச்சு
1: சீப்பாவா போச்சு
0: இது எங்க அப்படின்னா

0: எங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த சொன்ன டயலாக் வந்து மா என்ன வந்திருக்காக, அப்புறம் மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர்களா வந்திருக்காங்க, கொஞ்சம் டயலாக் பேசுமா அப்படின்ற மாதிரி இருக்கு.
1: இந்த டயலாக் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரோட வாய்ஸ்ல, அதாவது அவங்களோட மாடுலேஷன்ல ஒரு வாட்டி
2: அந்த வடிவேல் வந்துட்டாரா, இந்த வடிவேல் வராம
0: கொஞ்சம் வந்து
1: இன்னும் கொஞ்சம் இத்துவா இந்த டயலாக் கொஞ்சம் மாத்தி, மாடுலேஷன் மாத்தி கொஞ்சம் பேச முடியுமா மேடம்?
2: சொல்லுங்க
1: மாப்பிள்ள மக்கச்சாமி வந்திருக்காக அந்த டயலாக் கொஞ்சம் எங்களுக்காக பேசுங்க மேம். மின்னல் நாங்க சொல்லிக்கிறோம், மின்னல் நாங்க சொல்லிக்கிறோம்.
2: மொக்கச்சாமி அண்ணன் வந்திருக்காக, மாய அண்ணன் வந்திருக்கா, மாய அண்ணன் வந்திருக்காக, மொக்கச்சாமி அண்ணன் வந்திருக்காக, அப்புறம் நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல்
1: பாத்தீங்கன்னா இந்த டைலாக் கிட்டத்தட்ட நீங்க ஒரு 100 வாட்டிக்கு மேல வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்க மைண்ட்ல அது வந்து பதிவாயிடுச்சு.
0: அவங்க வந்து அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிச்ச டைலாக் நினைக்கிறேன். அப்படிதானே மேம்?
2: எல்லாமே நீங்க போடுறது எல்லாமே கட்டிங் கிளிப்பிங் எல்லாமே பிடிக்கும் சார். கேட்டு கேட்டு எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகிடுச்சு, ஆனாலும் நடுவில் நடுவில் மறந்துருது, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா வரும்
1: கொஞ்சம் நடுவுல பக்கத்தை காணோன்ற மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு.
0: என்னையே வாரிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியப்பட்டு வரலையே. வரும் வரும் வர அதேதான் நம்மளுக்கும் வரும், ஆனா வராது.
3: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:20:15 ஆயிட்டு இருக்கு. என்ன கட்ஸ் போடவேலிய ரத்னா அப்படின்னு நிறைய நேர்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்த கட் என்ன அப்படின்றத நம்ம கேட்டலாம்.
0: கேட்டுடுவோம், போட்டுடுங்க.
4: சர்தா உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லண்டா.
1: என்ன ஒரு

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷே ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:26:37 நொடிகள். லைட்ருக்கு எந்த கட்ஸ் கொடுத்தாலும் நாங்கள் பயங்கரமா பேசுவோம் அப்படின்னு சொல்றவங்க தான் நம்ம நேர்கள் இல்லையா?
2: ஆமாங்க, எல்லாரும் பயங்கரமா பேசுறாங்க. நம்ம கொடுக்கறத கட்ட மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச கட்டு, அவங்க என்னென்னலாம் பேசணும்னு ஆசைப்படுறாங்களோ
1: எல்லாத்தையும் பேசுறாங்க. அதுக்கு தானே இந்த ஷோ. சோ பேசுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன்.

0: சூப்பர் சூப்பர் மேம், உங்க பேரும் ரொம்ப சூப்பர்.
1: ஓகே, தேங்க்யூ
0: தேங்க்யூ மேம். சொல்லுங்க, ரெடி ஆயிட்டீங்களா டைலாக் பேசுறதுக்கு?
1: ஒரு தடவை நான் கேட்டுக்கோ
0: அந்த கேட்டு உங்களுக்காக.
2: ஓகே சார்தா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லண்டா.
0: ஓகே, கேட்டீங்களா மேம்? ரெடியா?
1: சொல்லுங்க. இல்ல, என் கதையில என் கிட்ட எந்த ஃப்ரெண்டுமே சண்டை போடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், சண்டைன்னு வந்தாலே வெறித்தனமா ஆயிடுவேன்
2: நானு. அதனால இந்த டைலாக்லயும் கொஞ்சம் வெறித்தனமா பேசிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் உங்களுடைய டைலாக் கேட்டு என்ஜாய் பண்ணிடுவோம்.
1: இல்ல, கொஞ்சம் பயந்துருவீங்களே நீங்க?
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல.
1: ஓகே, உன் கதையில நீ ஹீரோ, என் கதையில நான் வில்லன்டா.
0: அப்பா, கோவம் வந்துருச்சு நினைக்கிறேன். பயங்கரமா கோவமா பேசுன மாதிரி இருந்துச்சு. ஓகே, பயங்கரமா பேசுனீங்க மேம், நன்றி.
1: நன்றி
0: மேம். உங்ககிட்ட எனக்கு வந்து இன்னொரு கேள்வி. ஏதாவது ஒரு டைலாக் புதுசா ஒரு படம் வந்துச்சுன்னா, ஃபேமஸ் ஆன டைலாக் வந்துருச்சுன்னா பாத்தீங்கன்னா, ஒரு ரூம்ல போயிட்டு ஒரு கதவு முன்னாடி நின்று இந்த டைலாக் பேசுற பழக்கம் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா 90 கிட்ஸ்க்கு எல்லாம் இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ மேம், நீங்க எப்படி?
1: எனக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு புதுசு டைலாக்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசி பாப்பேன். எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க,
0: எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க.
2: அப்படி நீங்க எல்லாரும் ட்ரை பண்ண ஏதாவது ஒரு டைலாக் எங்களுக்காக பேசி காமிங்களா?
0: கொஞ்சம்
2: நீங்க எல்லாருமே பேசிருப்போமா? அப்போ யூனிவர்சல் டயலாக் எதை எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஆர்ஜே ஆர்ஜே, நான் வெயிட்டிங், ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அந்த டயலாக் அடுத்த டயலாகாவே போட்டுடலாம்.
2: நன்றி நன்றி நன்றி, எனக்காக நீங்க வந்து டயலாக் போடுறேன்னு சொன்னீங்க, பாருங்க போட்டுடுங்க, கேட்டுடுவோம்.
0: கண்டிப்பா கேட்டுடலாம்.
3: சக்தி, நான் விரும்பல, உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு.
0: நான் வந்து அப்புறமா தான் போடலாம்னு வச்சிருந்தேன். நம்ம அந்துவான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பயே போட சொல்லிட்டாரு. சோ இந்த டைலாக் வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிருப்பீங்க மக்களே. 90 கிட்ஸா இருந்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கு கூட பயங்கர ஃபேமஸ் ஆன டைலாக் தான் இது. சோ நீங்களும் பேச போறீங்க கண்டிப்பா. நான் மட்டும் இல்ல, அந்துவானும் தான் பேச போறாங்க.
2: முன்னாடி வந்து நான் தான் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறேன். அப்ளிகேஷன் நான் தான் போட்டேன்
0: டைலாக் போட்டோடனே அவரு வெயிட்டிங்ல இருக்காரா? நேரில் நீங்களும் கால் பண்ணுங்க. 2271760 2 3 0 வெளியுணர்கள் 0 4 1 3 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டைல் பண்ணுங்க. தொடர்ந்து கேள்வி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா
2: ரோலிங்.
4: கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:38 ஆயிட்டுருக்கு. எந்த டயலாக் கொடுத்தாலும் நாங்கள் பயங்கரமாக பொழுந்து கட்டுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம நேயர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க.
4: அந்துவாமே பொழுந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. பொழுந்து கட்ட யாராவது வந்திருக்காங்களா?
3: வந்திருக்காக
4: யாருன்னு கேட்டுடுவோம்.
3: வணக்கம்
4: மின்னல் பாத்தீங்களா,
3: மின்னல் மாதிரி வந்திருக்கிறது. யாரோ
4: யாரோ
5: சார், மேடம் கேட்டனால வாமா மின்னல
4: தின்ட்டேன்.
5: என் பேர் தங்கப்பாண்டி சார், முதலாளிப்பேட்டில இருந்து பேசுறேன்.
3: சும்மா தங்கம் மாதிரி பேச போறாரு நினைக்கிறேன்.
4: மின்னல் மாதிரி வந்தாரு பாருங்க, அதான் தங்கப்பாண்டி சார் பேச போறாரு.
3: ரெடியா சார், என்ன டைலாக் பேச போறீங்க?
5: வடிவ டைலாக் பேசட்டுங்களா?
3: பேசுங்க. ரெடி
4: ஆர்ஜி, அவர் கட் கேமரா ரோலிங் சொன்னாதான்
3: பேசுவாரு. ரெடி, கட் கேமரா ரோலிங்.
4: என்ன
5: பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய் பயணம் போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஒருவேளை சோத்துக்கு உசிரியே பணமா கேக்குறாங்களே.
4: பாருங்க, நம்ம எல்லாம் கொசுறு வாங்காம இருந்திருக்கோமா சொல்லுங்க. உசுறு முக்கியமா
5: இருக்கு சார். நான் ஏகே பிளட்ன்றதுனால அத நான் ஃபுல்லா தான் பேசுவேன். ஏகே சார் பேசுறத மட்டும் பேச மாட்டேன். பேசி ஓகேவா சார்?
4: ஓகே
3: ஓகே ஓகே சார்,
5: பேசுங்களா.
3: ரெடி சார், ரெடி.
5: ஏய், என்னன்னா வில்லன் நினைச்சியா? என் கதையில நான் ஹீரோடா. சரிதான், உன் கதையில நீ ஹீரோ, என் கதையில நான் வில்லன்டா. என் பொண்டாட்டி என்ன வெறுக்கிறா, என் மக என்ன ஒதுக்குற, எல்லாம் இருந்தும் நான் ஒத்தையில தான் நிக்கிறேன். என் கதையில நான் இல்லண்டா.
3: சூப்பர் சார், ஒத்தையில எனக்குள்ள எனக்கு ஒரு டைலாக் வருது. சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்ற மாதிரி
4: தங்கப்பாண்டி சார் சிங்கிளா வந்து பயங்கரமா பேசுறாரு.
3: ஆமா சார், வேற இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் சார். ஏன்னா பயங்கரமா பேசுறீங்க டைலாக். சோ அதனால ஹலோ, லைன்ல இருக்கீங்களா?
4: யாராவது இருக்கீங்களா? ஹலோ
3: ஹலோ, வணக்கம் பா. முடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க தங்கப்பாண்டி சார். அண்ட் சூப்பரா பேசினாங்க இல்லையா? நம்ம லைட்டா தான் கொடுத்தோம், அந்த டைலாக் ஃபுல்லா வந்து
4: அப்படியே மாத்தாதீங்க. வாங்க வாங்க, கதைக்கு வாங்க. நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்? கண்ணாடி முன்னாடி நீங்க பேசின டயலாக் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்.
3: இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்களா, அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன்.
4: இதுதான் பொட்டு வாங்குறதோ? சரி ஓகே, உங்களுக்காக ஆர்ஜிக்காக நான் உன்னை சக்தி மறந்துட்டேன். பாருங்க, டக்கு டக்குன்னு மறந்துடுவேன். இனிமேல் நான் வந்து மறந்துடுவேன். சக்தி, நான் உன்னை விரும்பல, நான் உன்னை ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு.
3: நடந்துருமோன்னு பயமா இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இது வந்து ஒரு லேடிஸ் பேஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி நான் பேசி
4: காட்டிட்டேன். மறக்க முடியாத
3: வெளியுறவு 4131 என்ற கோட் நம்பரையும் செய்து டயல் பண்ணுங்க. 102.8

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து

0: இலகை வாங்கும் போது பவனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:47, 22 நொடிகள். லைட்டுக்கு அழைப்பில் வந்திருக்கும் நீங்க என்ன டைலாக் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறேன் கலைவாணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: சொல்லுங்க, என்ன டைலாக் பேச போறீங்க கலைவாணி?
2: என்ன பொழைப்பு இது, எதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஒருவேளை சோத்துக்காக நம்ம உசுர குசுரா கேக்குறாங்களேயா, நம்ம உசுர என்ன அவ்வளவு சீப்பா போயிடுச்சா?
1: என்ன ஒரு டைலாக்!
3: முக்கியமான வாழ்க்கைய விட்டுட்டீங்களே மேடம்.
1: இன்னொரு முறை சொல்லுங்க இந்த டைலாக.
2: இன்னொரு சொல்லுங்க மேம். வாழ்க்கையா
3: நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னு தெரியலையே. அப்படி மேம்
2: சொல்றேன், என்ன பொழைப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஒருவேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களேயா, நம்ம உசு என்ன அவ்வளவு சீப்பா போயிடுச்சா?
1: அந்த பையனை வந்து ஊட்டி கொடைக்கானல் போதும் நினைக்கிறேன்.
3: ஊட்டிக்கு போய் கொடைக்கானல் வந்து கொல்லிமலைக்கு வந்து அப்புறம் திருப்பி கீழே வந்துடும்.
1: ஆமா, சரி வேற என்ன டைலாக்ல? நிறைய எதிர்பார்த்த கலைவாணி இவங்க கிட்ட நானு.
2: ஏன் மேம் நல்லா பேசுறீங்களா?
3: நம்ம எதிர்பார்த்ததெல்லாம்.
1: ஆமா, சக்தி டைலாக் பேசுங்க. நம்ம மாதவன் சார் பேசுவார் இல்லையா?
2: ஏ சக்தி, உன் மேல ஆசைப்படல, நீ ரொம்ப அழகா இருக்குன்னு நான் நினைக்கல, நான் உன்ன விரும்பல, ஏதோ நடந்துடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு.
1: இது வந்து பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு, வேற டெரரா போயிட்டு இருக்கு. ஏய் சக்தி, சக்திய கூட்ட அடிச்சிருவீங்க போல. கொஞ்சம் ஃபார்முக்கு வாங்க, அந்த ரொமான்டிக் ஃபார்முக்கு வாங்க.
3: அவங்க வந்து இன்னும் அந்த வாழ்க்கை அந்த வேலைக்குடைய ஃபார்மேட்லயே இருக்காங்கன்னு
1: நினைக்கிறேன். எஸ் ஆ கலைவாணி, வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு கலைவாணி. இந்த டைலாக் எங்களுக்காக, உங்க குரல்ல கேக்கணும்னு ஆசைப்படுறேன்.
3: குரல்ல எங்களுக்காக இந்த
2: டைலாக். ஏ சக்தி, உன் மேல ஆசைப்படல, நீ ரொம்ப அழகா இருக்குன்னு நான் நினைக்கல, நான் உன்ன விரும்பல, ஏதோ நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு.
1: என்ன ஒரு எத்து,
3: அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே திருப்பி தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான மேம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க திருச்சித
1: இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க கலைவாணி? ஒரு ரூம சாத்திக்கிட்டு போயிட்டு இந்த டைலாக்
3: கண்ணாடி முன்னாடி பேச போறாங்க
1: நினைக்கிறேன். அப்படிதானே கலைவாணி?
2: பயங்கரமா
3: பேசுறீங்களே மேம்.
1: நீங்க இப்படி குடுத்தா நாங்க அப்படி பேசுவோம், நீங்க அப்படி குடுத்தா நாங்க இப்படி பேசுவோம்ன்ற மாதிரி
3: போட்டாலும் நான் கோல கரெக்ட்டா போட்டுருவேன் மாதிரி இருக்கு.
1: சிக்ஸர் தூக்கி அடிக்கிறாங்க கலைவாணி.
2: எனக்கு பயமே கிடையாதுரா, ஏன்னா ஆல் ஏரியாவில ஐயா கில்லிடா.
3: நல்லாவே தெரியுது உங்களுக்கு எந்த ஏரியாலயும் பயம் இருக்காதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்ன ஆர்ஜே, அவங்களுக்கு எந்த ஏரியாலயும் பயம் இல்லைன்றது அவங்க பேசின டைலாக் நீங்க கண்டுபிடிச்சிங்களா இல்லையா?
1: ஆமா ஆமா, எந்த ஏரியாவுக்கு வேணா இன்னும் போலாம், எங்க ஏரியாவுக்கு வருவீங்களா கலைவாணி?
3: ஒரு படத்துல வாடா நம்பி போவோம், திருப்பி பார்த்தா இருக்க மாட்டேன், அது விட்டுட்டு ஓடிட போறாங்க.
1: அந்த மாதிரி இவங்களை இட்டுமே விட்டுட்டு நாங்க காணாம போயிடுவோம்,
3: நம்மளை விட்டுட்டு அவங்க காணாம போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: சரி கலைவாணி, சூப்பரா பேசுனீங்க கலைவாணி.
2: தேங்க்யூ மேம், இருவருக்குமே நன்றிங்க.
1: நன்றி நன்றி நன்றி, சூப்பரா பேசுங்க. நன்றி,
2: தேங்க்யூ மேம்.
1: சூப்பரா பேசினாங்க கலைவாணி. சோ அடுத்த நேர்க்கான டைலாக் இது பாத்தீங்கன்னா, தன சூப்பரான டைலாக். கண்டிப்பா இந்த டைலாக்
3: போடுங்க, கேப்போம்
1: உங்களுக்காக.
4: இந்த பாபா கிட்ட அன்பா பழகுனா அடங்கி போவா, அதிகாரம் பண்ணா அடக்கிட்டு போவா, நான் வீசின கத்திய 10 செகண்டுக்குள்ள நீங்களே எடுத்தா சண்டை, நானே எடுத்தா சமாதானம், நீங்களே முடிவு பண்ணுங்க. கட்டை வச்சுக்கவா கட்டை அவுக்கவா, கத்திய நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நானே எடுக்கட்டா?
3: சமாதானம் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. சமாதானம்,
1: சமாதானத்துக்கு வந்துட்டீங்க நீங்க.

நேர்களே, FM Rainbow புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேரம் சரியாக 4:55 ஆயிட்டு. கடைசியா வந்திருக்கும் நேயர் என்ன டைலாக பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். ஒரு வழியா லைன் கிடைச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. கடைசி கால் எடுத்துட்டு
3: லாஸ்ட் அண்ட் லக்கி காலர் இல்லையா?
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன்.
3: சரி, ஓகே. என்ன டயலாக் பேச போறீங்க?
4: அந்த அலைப்பதிதை டயலாக் இருக்கு இல்லையா, சக்தி, அது இன்னொரு வாட்டி ப்ளே பண்றீங்களா?
3: உங்களுக்காக.
4: எஸ்,
3: கண்டிப்பா கண்டிப்பா.
5: சக்தி, நான் விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருவோம்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு
3: சார். கேட்டீங்களா? ரெடி ஸ்டார்ட்.
4: சக்தி, நான் உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்க அப்படின்னு நினைக்கவே இல்லை, ஆனா இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ட்டு ரொம்ப பயமா இருக்கு. சரி, இந்த வாட்டி சொல்றேன். சக்தி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லு.
3: சூப்பர். செகண்ட் ஹாஃப் பேசுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு.
4: நல்லா இருந்ததுல்ல?
3: எஸ். வேற ஏதாவது
4: மாடுலேஷன்ஸ்ல சொல்லிட்டா?
3: சொல்லுங்க சொல்லுங்க.
4: சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், சூப்பரா பேசுனீங்க.
4: இன்னும் ஒரு மாடுலேஷன் இருக்க ட்ரை பண்றேன்.
3: ஓகே சார்.
4: சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா
3: நடந்துருமோன்னு பயமா இருக்கு.
4: இன்னைக்கு
3: வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இல்லையா? எல்லாரும் சூப்பரா பேசுறாங்க. லாஸ்ட் வந்த காலர் எல்லா அப்படியே மாடுலேஷன்லயும் சூப்பரா அடிச்சு நொறுக்கிட்டாங்க.
6: எல்லா காலர்ஸ்மே பயங்கரமா பேசிருந்தாங்க.

0: அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்ஜே சைட் வந்து டைலாக் அப்படிதானே, அப்படிதான் ஆர்ஜே, அப்படியே தான்.
1: சரி, சூப்பரா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். அதுவா நேர்கை தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங் மட்டிக்கினார்.

101.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:13. அலையோடு விளையாடு. அலைகள் போல உற்சாகமோ காற்றோடு வர இனிய இசையும் கடற்கரையின் அழகும் மனதில் வரையும் ஒரு இனிமையான தருணம் தான் இந்த அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. பாண்டிச்சேரி அப்படின்னாலே நிறைய இடங்கள் நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பீச். நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, சோகமா இருக்கும் பொழுதும் சரி, நம்ம மனசுக்கு தோணுன உடனே எங்க போவோம், பீச்சுக்கு தான் போவோம் இல்லையா. டெய்லி ஒரு ஆர்ஜி பீச்சுக்கு போய் அங்க இருக்கிற மக்களோட பயங்கரமா வைப் பண்ணிட்டு அவங்களுக்கு கேம்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னன்னு கேட்டுட்டு பாடுறது நான் பாட சொல்லி, கவிதை பேசுறது நான் கவிதை பேசுறது சொல்லி, சோ அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்

0: பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ஆர்ஜி எந்த பீச்சுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வாங்க நம்ம அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ ஹலோ
1: என்னவா இருக்கும் இதுக்காகவே நம்ம பீச்சுக்கு போலாம்ப்பா
2: நல்லா வரலாம்
1: ஒரு கேம் ஷோ ஒண்ணு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சரி ஓகே, உங்களுக்கு வந்து ஒன்றுல இருந்து பத்துக்குள்ள பத்துல இருந்து அப்படியே ஒன்று வரைக்கும் தலைக்கீழ சொல்லுங்க. சொல்லுங்க
2: ஒன்னு
1: இல்ல பத்துல அப்பதுல இருந்து சொல்றீங்களா? அவங்க ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா பத்து பத்துல இருந்து உடனே ஆமா சொல்றேன் ஐம்பதுல இருந்து
2: சொல்றீங்களா?
1: சொல்லுங்க ஐம்பதுல இருந்து சொல்லுங்க.
2: ஒன்று
1: யோசிச்சு பாருங்க. பத்தே கிளி முத்து சரம் அப்படின்றதான் அந்த படத்தோட
2: எப்படி ஆண்கள்.
1: ஓகே இருந்தாலும் சூப்பரா வந்து விளையாடுங்க. உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் மேம். நன்றி.
2: தேங்க்யூ.
1: தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மின்ன நிகழ்ச்சி ஆயுர்வோது விளையாடு.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 5:12:15 ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாரதி அவங்க பாத்தீங்க அப்படின்னா பீச்ல இருந்து அங்க இருக்கிறவங்க கூட நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ரெடியா இருக்காங்க நினைக்கிறேன். வாங்க என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும்.
1: ஹலோ ஹலோ

0: கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மியாகுமா?
1: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
0: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இதனால எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மியாகுமா?
1: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்

0: நேரம் 5:23:35 ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க ராக் பீச்ல இருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆர்ஜே பாரதி அவங்க ராக் பீச் கூட வரும் கூட நல்ல இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசிடுவோம்.
1: அப்படி ஒரு சிரிப்பு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன். காலேஜ் முடிச்சு நல்ல விஷயம். உங்களுக்கு போல்டா இருக்கிறது இல்லையா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஜெயிதா.
1: நீங்க எல்லாரும் வந்து எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் மாறாத ஒரு கேரக்டர் உங்க கேங்ல இருக்காங்கன்னா யார சொல்லு? பாட்டி விட்டாங்களா? என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவ முடியாது, தாண்டி வர முடியாதுன்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்படிதான் யோசிச்சு மாட்டேன், ஜம்ப் பண்ணிடுவாங்க போயிட்டு. சரி, இப்ப ஒரு கேம் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பொதுவாக வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாளும் சொல்லிட்டே இருக்கும். ஆனா அதை ரூட்ல சொல்லுங்க அப்படின்னா நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் யோசிக்கல, கடவுளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒரு 60ல இருந்த 50, 50ல இருந்த 1 வரைக்கும் கடவுளும் சொல்றீங்களா? சின்ன கைய மாறி மாறி
3: காட்டுறீங்க.
1: 25, 24, 23, 24, 25, 19, 18, 17, 16, 14, 21, 20, 19, 7, 6, 5, 4, 3, 2, 1.
4: பயங்கரமா பிரைட் ஆயிடுச்சு.

0: நிறைய மூவி பார்த்தீங்களா? சிம்பாலிக்கா வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப அடுத்தது ஒரு படத்தை கேட்கவா? கிரீன் பேரட், பர்ல் ஸ்ட்ரிங், பச்சை கிளி, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்காக நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல வரக்கூடிய ஐந்து பாடங்கள் நான் வந்து பாடம். ஓகேவா? ஹெல்ப் எல்லாருமே தான், நீங்க நாலு பேர் தான் பொதுவாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா, உயிர் அப்படின்ற வார்த்தையில வரக்கூடிய ஐந்து பாடல்கள். அப்புறம் ஒரு வார்த்தையில பாடுங்கடா. உயிரோ உயிரோ உயிரே, உயிர் பத்திக்காம,
1: உயிர் பத்திக்காம.
0: எப்படியும் வந்து ஒரு பாட்டை பாடிடுறது, ஆனா அந்த உயிரை தாண்டி வேற எந்த வார்த்தையும் போடல. உயிரை வச்சு வந்து சூப்பரா வந்து பாடுது. டான்ஸே இல்ல, சூப்பர். எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா வந்துட்டு இருக்கு. வந்து கிளாப் பண்ணிக்காங்க, நல்லா சவுண்ட் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு கூட பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம். இருக்கும் 52.2 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ஆலையோடு விளையாடு. கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கும். கவலை எடுக்க.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 5:36 ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடி நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாரதி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்க கிட்டே பேசிடுவோம்.
1: எனக்கு தெரியாதவே
2: ஒரு பாட்டு பாடுறீங்களா? சரி, இதுக்குதான் நான் வந்து முன்னாடியே வாங்க முடியும்.

என்ன பண்றது?

0: அதுல வரக்கூடிய ஒரு ஐந்து பாடல்கள் தேங்கியதாக பாட முடியும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பாத்துலாம் இந்த வார்த்தையிலேயே சொன்னதுனால நான் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை தரேன். என்ன அப்படின்னா அன்பு. இதுலயே ஒரு ஐந்து பாடல்கள் ஏதாவது
1: அன்பே அன்பே அன்பே வாய் நன்பே வா அன்பென்ற மழையிலே
0: அதான் திருப்பி பாருங்க. நல்லா ட்ரை பண்ணிடுவோம். உங்க கூட பேசுவது ரொம்ப சந்தோஷம்.
1: தேங்க்யூ
2: தேங்க்யூ
0: தேங்க்யூ நல்லா படிக்கணும். அம்மா சொல்றது ஓகேவா? பாய் பாய் பாய். உங்க கூட பேசுறது தொடர்ந்து பேசலாம். இதே சம் ரெயின்போ புள்ளி 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். ஆளையோடு விளையாடு. இதே சம் ரெயின்போ புள்ளி 102.8 இது எல்லாமே சமகிக்க.
3: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலை சிறந்த நிறுவனங்களிலிருந்து சீல் வைக்கப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி ஊடகத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினி, சுருக்கெழுத்து மற்றும் தச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலையில் எஸ்எஸ்சி, டிஎன்பிசி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிடு அவர்களை தயார்படுத்துதலே ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்கள் தொழில் சார்ந்த கட்டணங்களாக ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிலிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்களுடன் மற்றும் ஆதார் ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் 10 5 மணி வரை மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: நேரம் 5:54, 7 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாரதி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராக் பீச்ல நல்லாவே வைப் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. வர நேர்களோட அங்க வர மக்களோட பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. படம் பேரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நல்லா பண்ண போறாங்க, யார்கிட்டலாம் பேச போறாங்க, வாங்க அவங்க கிட்டே கே தெரிஞ்சுக்குவோம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆலையோடு விளையாடு. இப்ப நம்ம கூட பேசறதுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். My name is Abhishek.
1: My name is
2: I came for to Chennai. After I took 2 days leave and then I came to Pondicherry to visit. No, ma'am, I'm entering. I'm from Jaipur.
1: Okay.
2: Jaipur is a city, but yeah. But yeah, I'm out.
1: It's just a moment.
2: In my native place, I think I find my home to be the most beautiful. But if you are asking from a tourist point of view, then I think Amir Fort, Nargad...
1: Did you visit, sir?
2: Yeah. How many times? Not sure of, but 5-6 at least.
1: Oh, okay. Around 6 times.
2: Right.
1: Okay, nice. I will connect with one game here. Can you handle the number from 50 to 1?
2: Yeah.
1: 100 to 1.
2: 50 to 1, I try, ma'am.
1: Okay.
2: So, I start. Okay, 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.
1: Okay, successfully finished.
2: Yeah, I enjoyed it.
1: Okay, how do you feel now?
2: Happy.
1: Okay, you're also very happy. Huh? Thank you.
2: Thank you so much, ma'am. Thank you. It was nice talking to you, back to ma'am.
1: Okay, thank you, sir. Thank you. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.
3: ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும். அப்ப நான் என்ன பண்றது? கால் அட்டென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா? ஆமா, ரிப்போர்ட் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ரை டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நேரம் 6:42 ஆயிட்டு இருக்கு. அலையோட விளையாட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாரதி பாத்தீங்க அப்படின்னா ராக் பீச்ல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்டே திருப்பி பேசிடுவோம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு ஷோ நம்ம ராக் பீச்ல இருந்து தான் போச்சு. இன்னைக்கு பேசின எல்லாருமே வந்து நம்ம கூட ரொம்ப வந்து ஜாலியா வந்து பேசினாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணப்பா, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர். நீங்களும் QR கோட் ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: மருமகளே,
4: என்னம்மா?
3: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
4: அதாவது
3: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
4: அப்ப கொடுக்கல் வாங்க
3: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
4: ஓ,
3: அதாவது UPI ல இருந்து.
4: அப்படியா?
3: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
4: அது என்னம்மா?
3: முகத்தை காட்டுறது கூட UPI கிட்ட காட்டு.
4: நீங்க வேற அம்மா.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்.
5: நேர்களே, தொடர்வது மாநில செய்திகள்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. நாட்டில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி நிலவரங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 அஇஅதிமுக MLAக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான இம்மாநாட்டில் ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு டோஷி மிட்சு மோட்டோகி, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வோங், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். முன்னுரிமை துறைகளில் குவாட் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஏற்கனவே அமலாகி வரும் முன்முயற்சிகளின் முன்னேற்றம் குறித்தும் இவர்கள் விவாதிக்க உள்ளனர். பரஸ்பர அக்கறை உள்ள சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகள் அடங்கிய குவாட் கூட்டமைப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதில் முக்கிய அமைப்பாக மேம்பட்டு இருப்பதும், இக்கூட்டமைப்பின் நடப்பு தலைமை நாடு என்ற முறையில் நாளைய கூட்டத்தை இந்தியா நடத்துவதும் குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கிடையே இந்தியாவில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் 37 நிறுவன நாளையொட்டி மும்பையில் இன்று நடைபெற்ற விழாவில் அவர் பேசுகையில், உலக அளவிலான சவால்களை மீறி உள்நாட்டு வளர்ச்சியை பாதுகாக்க கவனமான கொள்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சிறுதொழில் துறைக்கான பல்வேறு முன்முயற்சிகளை நிதியமைச்சர் இவ்விழாவின் போது தொடக்கி வைத்தார். சிறு தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான இயந்திரங்களை சரியான சந்தை கட்டமைப்பு மூலம் சரியான விலையில் வாங்குவதற்கான இணையதளமும், பிராந்திய ஊரக வங்கிகளுடன் இணைந்து சிறுதொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதற்கான இணையதளமும் இதில் அடங்கும். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
7: சிறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்கள் உரிய கடன் வசதியுடன் கிடைப்பதை உறுதிப்படுத்த புதிய முன்முயற்சிகளால் ஏதுவாகும் என்று சிட்பி விழாவில் பேசுகையில் நிதியமைச்சர் கூறினார். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு மிக முக்கிய இடம் இருப்பதாகவும், வேலைவாய்ப்பு பெருக்கம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சியில் இத்துறையினரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிச்சயமற்ற உலக சூழலுக்கு இடையிலும் இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து வலுவாகவே இருப்பதாகவும், GST வசூல் அதிகரித்து வங்கித்துறையின் வாரா கடன்கள் குறைந்து வருவதுமே இதற்கு சான்றாகும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். அதே சமயம் மேற்காசிய நெருக்கடி காரணமாக எரிபொருள், உரம் மற்றும் அந்நிய

0: செலவாணி நிலவரத்தில் நெருக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோளின்படி இத்தகைய ஆதாரங்களை சேமிப்பதற்கான முயற்சிகளில் உதவ வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக் கொண்டார்.
1: இதற்கிடையே மேற்காசிய நிலவரங்கள் குறித்து பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், நாடு முழுவதும் பெட்ரோலியப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் மொத்த உற்பத்தி நாள் ஒன்றுக்கு 50,000 டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் வீட்டு உபயோகத்திற்கான 1,72,00,000 எல்பிஜி சிலிண்டர்களும் 24,000 டன் வர்த்தக எல்பிஜி எரிவாயுவும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 கிலோ எல்பிஜி சிலிண்டர்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பீதி அடிப்படையில் எரிபொருள் வாங்க தேவையில்லை என்றும், மாற்று எரிபொருளுக்கு மாற முயன்றால் போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர் கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், பிணக்கு பகுதிகளில் உள்ள இந்தியர்களை அந்தந்த நாடுகளுக்கான இந்திய தூதரகங்கள் தொடர்ச்சியான முறையில் தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இந்திய கடலோடிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் உரங்களின் ஒட்டுமொத்த நிலவரம் திருப்திகரமாகவே உள்ளதாக உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா கூறினார். ஆண்டு முழுவதற்கும் 390,00,000 டன் உரங்கள் தேவைப்படும் என மதிப்பிட்டுள்ள நிலையில் தற்போது 200,00,000 டன் உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். உரங்கள் மற்றும் உர உற்பத்திக்கு தேவையான இடுபொருட்கள் போதிய அளவில் கிடைக்கிறதா என்பதை அமைச்சகம் தொடர்ச்சியான முறையில் மறு ஆய்வு செய்து நிலவரங்களை உரிய முறையில் நிர்வகித்து வருவதாக அவர் மேலும் கூறினார்.
1: புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026 பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 131 பத்ம விருதுகளில் 66 விருதுகள் இன்றைய முதல்கட்ட விழாவின் போது வழங்கப்பட்டன. 2 பத்ம விபூஷன் விருதுகள், 6 பத்ம பூஷன் விருதுகள் மற்றும் 58 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். எஞ்சியுள்ள விருதுகள் பின்னொரு நாளில் 2 கட்ட விருது விழாவின் போது வழங்கப்படும். இவ்வாண்டு பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 பேர் பெண்கள் என்பதும், 16 பேருக்கு மரணத்துக்கு பிந்தைய விதத்தில் விருதுகள் வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு உத்தரவிட்டார். குற்றங்களை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51 கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்தும் தமிழக முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் 12 வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சம்பவம் நிகழ்ந்த 26 நாளிலேயே தீர்ப்பு வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் திரு SP வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியைச் சேர்ந்த 3 MLAக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி மரகதம், பெருந்துறை தொகுதியில் வெற்றி பெற்ற திரு ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற திருமதி சத்யபாமா ஆகியோர் இம்மூவர். இவர்களின் ராஜினாமாவை தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அஇஅதிமுகவின் வலு 47 44 குறைந்துள்ளது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியின் வலுவும் திரு SP வேலுமணி தலைமையிலான அணியின் வலுவும் ஒரே அளவில் 22 உள்ளது. தமிழக அரசு வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையத்திடம் அறிக்கை கேட்டுள்ளதாகவும், இந்த அறிக்கை அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாணவர்களுக்கான எந்த ஒரு திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் கூறினார். போக்சோ சட்டம் குறித்து அதிக அளவில் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் கூறினார். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் ஒலிம்பிக் ஆர்வமுள்ள 2 விளையாட்டு வீரர்களுக்கு 580,000 ரூபாய் காசோலை வழங்கினார். திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில்

0: பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு அரங்கங்கள், பயிற்சி கூடங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 31ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. IPL கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் நாளை நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். நாளைய போட்டியில் தோல்வியடையும் அணிக்கு இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும். நியூ சண்டிகரில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள எலிமினேட்டர் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. நாட்டில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி நிலவரங்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவையிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா, சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM Rainbow புதுவை 102.8, நேரம் 6:21. ஒரு நொடிகள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 இது மனம் விரும்புதை. நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 6:22. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்கலாம். 2271760 2275230. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் செய்து டயல் பண்ணுங்க. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரையும் கண்டு சார்? ஐயப்பன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: கச்சேரி ஆரம்பம் படத்துல இருந்து கடவுளே சாங்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி
2: நன்றி
1: நன்றி. இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க ஃப்ரம் ரைன்போக்கு டயல் பண்ணுங்க. இனியர் இசை மேட்டர் 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன, புதுப்பட்டில இருந்து ராஜா.
0: ராஜா சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மிஸ்டர் பாரத் படத்துல இருந்து என்னம்மா கண்ணு சவிக்கம்மா ஆமாம்மா கண்ணு சவிக்கம்மா அந்த பாட்டு போடுங்க.
0: பாட்டாவே பாடி காட்டிட்டீங்க சார், கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:33:33 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் தோடிக்கு வணக்கம்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா பாடுங்கள். நேரம் பெண்மகிழ்கள் குடைப்பிடிக்க குளிர்ந்திடும் பெண்மதிக்கு தாளாட்டு பாடவரும் புது மனிதனுக்காக ஒரு பாடல், ஒரு சிந்தனை துளி. கல்விக்கு மிகப்பெரிய நோக்கம் அறிவு சார்ந்தது அல்ல, செயல் சார்ந்தது. நன்றி.
1: நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:39 ஆயிற்றுக்கு அழைப்பில் வந்திருக்கும் நீர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனகிரி விரும்பி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: புதிய தென்றல் இருந்து ஊப்பறவைகளை அந்த பாட்டு வேணும் மேம்.
0: கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: நன்றி மேம்.
0: நேரில் இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடலை கேட்க 2271 7650 2275 2330 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனி ISI மீட்டர் 102.8.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:45 நிலைச்சுக்கு அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து?
1: கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தெற்கு ஸ்டாப்ல இருந்து கார்த்திக் பேசுறேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் கார்த்திக் சார். சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: என்ன அகாத்தப்பட்ட மகாச்சாமல பார்த்து ஏனேடி நீங்க என்ன இப்படி ஆக்குற அந்த சாங் வேணும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி,
1: ரொம்ப நன்றி மேம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:50 எட்டு நொடிகள் ஆயிற்றுக்கு அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: இளவண்ணா சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திரன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: நினைவு சின்னம் படத்துல இருந்து ஊரெல்லாம் தூங்கணும்னு ஒரு பாட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி
1: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து?
1: தேனருவி குரலாலே செந்தல் மொழியாலே காற்றலையில் கலைபடுத்திக் கொண்டிருக்கும் தத்தி இன சொற்களை முத்தி இன மொழி களஞ்சியம் ரத்னா அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணிங்கலூர் தசாமூர்த்தி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: நண்பன் படத்தில் ஏனோ தங்கள் என ஒரு அற்புதமான பாடல்.
0: கண்டிப்பா,
1: நீர் இருக்கும் இடம் தேடும் வேறாக, உயிரே நீ இருக்கும் இடம் தேடினேன் உடலாக, இனம் புரியா என் இருள் மனம் இந்த உன்னால் ஆனது ஒளிமயம் ஏனோ தன்னாலே.
0: கொடுத்துலாம் சார், நன்றி
1: நன்றி மேடம்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026 பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 131 பத்ம விருதுகளில் 66 விருதுகள் இன்றைய முதல் கட்ட விழாவின் போது வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கே ஆர் பழனிசாமிக்கு பத்மபூஷன் விருதும், எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, ஓதுவார் சுவாமிநாதன் உள்ளிட்டவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பம் கலைஞர் திரு கே பழனிவேலுவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கிடையே இந்தியாவில் உரம், எரிபொருள் மற்றும் அந்நிய செலாவணி மீது கூடுதல் கவனம் செலுத்த தேவை இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கியின் நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. மேற்காசிய நிலவரங்கள் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான செய்தியாளர் கூட்டத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு உத்தரவிட்டார். தமிழகத்தில் திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக அணியைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 31 தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் நாளை நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:03:26 ஆயிட்டு இருக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நீங்க என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யாரு எங்கிறது?
2: திருக்கோவில் வந்து ராஜா.
1: சொல்லுங்க ராஜா சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: அழகிய தமிழ் மகன், இது படத்தின் பெயர். எல்லாரும் புகழும் இறைவனுக்கு. நம்ம எஃப்எம் ஓபன் பண்ண நிக்கு இதான் முதல் பாட்டு.
1: சரிங்க சார்,
2: நன்றி மேடம்.
1: நன்றி.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து?
2: அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம் மூர்த்தி பேசணுமா.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: பாரதி கண்ணம்மா படத்துல இருந்து தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, அந்த பாடல் வேணுமா?
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
2: நன்றிமா, வாய்ப்பு கொடுத்த உள்ளதுக்கு நன்றிமா.
1: நன்றி சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நாளை நம் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
2: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் எச் வி ஹண்டே சிகிச்சா,
3: டாக்டர் ஆர் ஸ்ரீதர் கம்யூனிட்டி ரேடியோ, ஸ்ரீ என் சுவாமிநாதன் கலா பக்தி சங்கீத், ஸ்ரீமதி சிவ் சங்கரி சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
1: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்து கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறது ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்திப்பற்றில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு

0: இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கு

0: அமைப்பிற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:25:23. வெல்கம் பேக் டு த ஷோ FM ரெயின்போ புதுவை 102.8. இதோ மனம் விரும்புதே நேரம் 7:25:40. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
2: மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் திமுகம் சிவகுமார் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம், எனக்கு திடீர் படத்துல இருந்து வெறித்தனம் இந்த பாடல் வந்து எங்க தங்கச்சி தமிழ் செல்வி அவங்க பையன் ஹரி யுகன் பிறந்தநாள் வாழ்த்துக்களாக சிறப்பு பாடல்
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
2: ஓகே ஓகே, நன்றி மேடம்.
1: நன்றி சார்.
3: யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: பிடித்தனா.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம்பெறும் புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:30:42 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க யார் எங்க இருந்து?
4: விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா இளமங்கலம். ஈராமா முருகன். படம் வந்து லவ் டுடே, பாடல் வந்து என்ன அழகு, எத்தனை அழகு, அந்த பாடல் வேணும் மேடம்.
3: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
4: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.
3: நன்றி.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:36:45 நொடிகள் ஆயிற்றுக்கு அழைப்புல வந்திருக்கும் நீங்க. என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம், வேலூர் மாவட்டம் அப்படியில் இருந்து சந்திரசேகர்.
4: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
5: கில்லி, இது திரைப்படத்தின் பேர் மேம். வித்யாசாகர் அவர்களுடைய இசை, அதுல இருந்து அப்படி போடு போடு அப்படிங்கிற சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். அனுராதா மேம் உடைய அந்த சூப்பரான வாய்ஸ், சாங் இசை வரிகள், அந்த சாங் ஒரே பெருப்பீங்க.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி,
5: தேங்க்யூ, பை மேம்.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், ஹைதராபாத்ல தமிழ்ச்செல்வி பேசுறோம்.
1: சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
2: மூடுபனி படத்துல இருந்து
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் மேம். நன்றி.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:47 45 ஆயிடுச்சு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம்.
0: வணக்கம்.
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் பாட்டு வாத்தியார், பாடல் சோலை மலரி.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: மிக்க நன்றி மேடம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் சரியாக 7:53:35 ஆயிற்றுக்கு அழைப்புல வந்திருக்கும் நீங்கள். என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன்.
0: கலைவாணி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் கலைவாணிக்கு?
1: செல்லமே அந்த படத்துல இருந்து.
0: செல்லமே படத்துல இருந்து
1: பாடலாம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் கலைவாணி. நன்றி.
1: தேங்க்யூ மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2026 பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இவ்வாண்டு மொத்தம் அறிவிக்கப்பட்ட 131 பத்ம விருதுகளில் 66 விருதுகள் இன்றைய முதல் கட்ட விழாவின் போது வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கே ஆர் பழனிசாமிக்கு பத்மபூஷன் விருதும், எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, ஓதுவார் சுவாமிநாதன் உள்ளிட்டவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டன. புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்ப கலைஞர் திரு கே பழனிவேலுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. எபோலா வைரஸ் தாக்குதலை தடுப்பதற்கான தயார் நிலை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் JP நட்டா இன்று புதுடெல்லியில் அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அவர் உத்தரவிட்டார். இந்தியாவில் இதுவரை எவருக்கும் எபோலா தாக்குதல் இருப்பதாக தகவல் இல்லை என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 21 நீட் யுஜி மறுதேர்வை முற்றிலும் பாதுகாப்பான முறையில் வெற்றிகரமாக நடத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து மாநிலத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளின் அதிகரிப்பு குறித்து விவாதித்தார். தமிழகத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய வழக்குகளை துரிதப்படுத்துவது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு உத்தரவிட்டார். IPL கிரிக்கெட்டில் தரம்சாலாவில் நாளை நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நேயர்களே, சைபாலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே, நண்பரே, நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
8: நித்தமும் நாடகம், நித்தமும்

குட் ஈவினிங் எவ்ரி ஒன். யூ ஆர் டியூன்ட் இன் டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி 102.8. யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வித் மீ ஜெயஸ்ரீ ஆன் மை ஷோ ஃப்ரம் 8:05 to 9 PM. யூ கேன் லிசன் டு சம் அமேசிங் வெஸ்டர்ன் மியூசிக் நம்பர்ஸ். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃபைண்ட் ஆர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் காமெண்ட் your favorite Western music numbers on the post that I just shared. Or you can also dial the following numbers: 2986-0038, 2952-0554, and place your requests. The first track of this portion of the show is These Walls by Dua Lipa. I hope you guys enjoy the track.

0: சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்
1: அர்ச்சனா தேவி. பட்டய கணக்காளர் ஆனது எப்படி, உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம்.
2: ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எங்கள் அப்பா தான். அவங்கள சிஏவாக பார்த்துருக்கேன் நான், ப்ராக்டிஸில் இருந்திருக்காங்க. ஆனால் 11th நான் அக்கவுண்ட்ஸ்னு அந்த சப்ஜெக்டை பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது, அக்கவுண்ட்ஸுங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. 12th முடித்த உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டரில் 26th ரேங்க். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனலில் டபுள் ஆகி 52 வந்துடுவோம் போல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமாக தெரியல. ஸோ ரொம்ப ஆசையாக படித்தேன். அண்ட் ஃபைனலில் ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படித்த ஒரு சப்ஜெக்ட். இந்தியாவிலே பெஸ்ட் ப்ரெசென்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடைச்சிது. ஸோ அது இன்னொரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
1: ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க உங்கள் ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
3: நான் வந்து இப்போ கரண்டாக கன்சல்டன்ட் டீன் ஆஃப் எஸ்ஐஆர்சியாக இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து, இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை தான் நாங்கள் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்டு சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏஐன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எங்களோட ஐசிஐயில் ஒரு பார்ட். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது, மெம்பர்ஸ் லேர்னிங்லேயும் இருக்குது. இப்போ பர்டிகுலராக ஐசிஐ என்ன பண்ணுதுன்றதை நான் சொன்னேன்னா, தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐசிஐ டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்போ தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 டேட்டா. இப்போ அப்டேட்டட் டேட்டா வந்து இப்போ போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாதம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் சிஏ படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளாக இருக்காங்க.
1: மேம், சிஏ கோர்சஸ் பற்றி முதல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிவிடுங்க மேம்.
3: சிஏ வந்து 3 levels மேடம், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல். இந்த சிஏ ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது வந்து என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தோடனே தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 subjects இருக்குது: அக்கவுண்டிங், பிஸ்னஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதில் வந்து 2 subject வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 subject வந்து எம்சிக்யூ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 papers 3 hours, அடுத்த 2 papers 2 hours. ஸோ இந்த 4 papers ஆவரேஜாக அவங்க வந்து 200 வாங்கணும். ஓகேங்களா? பாஸ் பர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது வந்து 12th முடித்தவங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோடனே உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இங்கே ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் இன்டர்மீடியட்க்கு வாங்குவோம், ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 subjects. இஸ் மேட் ஆஃப் 2 groups. ஒரு குரூப்பில் மூணு சப்ஜெக்ட், ஸோ ஆறு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க? அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்

0: இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதில். ஸோ ஒரு குரூப்பாக வந்து பாஸ் பண்ணோம்னா அவங்க 150 மார்க் வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் 40, டோட்டலாக வந்து 150 வாங்கணும். குரூப்பாகவும் எழுதலாம், ரெண்டு குரூப்பை சேர்த்தும் எழுதலாம். ரெண்டு குரூப் சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்றுத்தில் ஜாஸ்தி ஒன்றுத்தில் கம்மி வாங்கிட்டு ஃபைனலாக 300, மினிமம் பாஸ் 40 இருந்தால் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து 8 months முடித்தோன்னா அவங்க இந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜில் முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th semester ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டாக காலேஜ் முடித்த உடனே இமீடியட்டாக வர எக்ஸாமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 years. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடிடி கோர்ஸ் முடிச்சுடுவாங்க. அடுத்தது பேரலலாக ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் 4 papers. அந்த 4 papers எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்டில் போய் வெப்சைட்டில் அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனாக படித்து ஆன்லைனாக எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலாக ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எவ்வளோ பேப்பர்ஸ்? அகெயின் 6 papers. ஸோ இந்த 6 papers வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 months கழித்து அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலாக 20 papers மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 years தி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 papers, 3.5 years தான் டியூரேஷன்.
0: மேக்ஸிமம் 4 years வச்சுக்கலாம் நீங்கள்.
1: இது வந்து ஈக்குவலன் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படினு வெச்சுக்கலாம்.
0: ஈக்குவல் மோர் தென் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம். ஏனா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
1: ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும் சொல்லலாம்.
0: அப்படியும் சொல்லலாம்.
1: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதணும், என்னென்னவோ சொல்றாங்க.
0: கரெக்ட்.
1: இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம்.
0: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதும் இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்கா சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது. ஏன்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி சோ வேல்யூபிள் இல்லையா. ஸோ சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 3 functions ஸ்டாச்சுட்ரியாக நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா 3 papers எழுதணுங்கிறது ஜெனரிக்காக கரெக்ட். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 marks மேலே ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் 3 papers இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 papers பாஸ் பண்ணிடுவாங்க 60க்கு மேலே வாங்கி. ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் ஸ்கோர்ட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
1: இப்போ ஃபவுண்டேஷன் லெவலில் இப்படி ஒரு ஆப்ஷன்
0: கிடையாது.
1: அதை வந்து ஃபுல்லாக கிளியர்
0: பண்ணி, ஆமாம், ஃபுல்லாக கிளியர் பண்ணி 200 marks வாங்கணும்.
1: அர்ச்சனா மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படிலாம் வந்து எந்த லெவலில் இருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதில் இருக்குது, எக்ஸாம்ஸு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுலேருந்து தொடங்குனீங்க? உங்கள் அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எந்த வயசில் உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து மொதல் பாடம் எடுத்தார்ல, அதில் விழுந்தவ தான் நான். ஸோ அக்கவுண்ட்ஸ் தான் என் லைஃப்பில் கொண்டு ட்ராவல் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டேன். அந்த டேலேருந்து இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன்னு பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்போ ஸ்கூல் முடித்தா என்ன நினப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமேல் ஃபன்னு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்கிற கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்டு அப்படிங்கிற பேசிஸில் ரொம்ப ஓப்பனாக ஆனஸ்டாக ஐ ஹாவ் டு டெல். ஸ்கூலில் நான் எப்படி படித்தேனோ டெய்லி பேசிஸில், டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் கொடுக்குற மெட்டீரியல் மாதிரி அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படித்தாவே ஈஸியாக கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்காக இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்கள் படிச்சிங்க வித் த சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக பண்ண வேண்டாம். ஸ்கூலில் என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்

0: ஆட்டோமேட்டிக்காக யூல் பி ஏபிள் டு டூ இட். ஃபோர் இயர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ டோர்ஸ் இருக்கு. எந்த டோர் வேணாலும் எப்போனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்போ நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளே தான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் அன் அதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்டில் வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிஃபிகேட் கோர்சஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டேக்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஆன்டி மணி லாண்ட்ரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன் தான், ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் லைக் அ பிளத்தோரா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுவில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எதாவது போகணுன்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்ட்டாக என்ட்ரு ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் ஸோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங்காகவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீ படிச்சு முடிச்சிட்டேன்ஸ்
1: வந்து உங்களை மோல் பண்ணிடு,
0: ரொம்ப மோல் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவராக தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தி என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட் தே வில் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப் அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை பர்சனலாகவுமே இட் ஹேஸ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் த டிசிப்ளின் த ரெசிலியன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்.
1: ஸ்கூல் லெவல்ல இருந்தே நாம கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
1: நீங்க வந்து டீச்சிங் லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க மேம்?
2: மெம்பர்ஸுங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலில் தான் கடந்து போகணும். அதான் ஐசிஏ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனால் தான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் மூணு லெவல் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷனில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக. ஃபீஸ் 9000 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம் எழுத போகிறதில்ல, நான் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்போ கரண்ட்டாக அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணி எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல். ஸோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபுள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லேயே இருக்குது, ஆன்லைனாகவே படிச்சுக்கலாம். நீங்கள் PDF-ஆக டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம். புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதில் 2 திங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை வேற மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். ஸோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லேயே இருக்கு. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது, என்ன நீங்கள் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயமா.
2: 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்களா, எழுதியிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: படிச்சிருப்பீங்க.
2: ஆமாம். ஸோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷனுங்கிற சப்ஜெக்டே இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்கள் 10வது எழுதி படித்த இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்கள் 10வது படித்த கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்பை பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இன்ட்ரடக்ஷனில் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்துன்னு சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவலில் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவலில் அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைனலில் வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவலில். ஸோ அந்த லெவலில் அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஏலேயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
3: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:30. 2 நொடிகள்.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். நேரம் 9:31. இரவின் நிலவொளியில் இசையில் இசை வீசி பாடல் கேட்கலாம். இசை திரைப்படத்திலிருந்து சின்மை குரலில்

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். FM ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தேன் சிந்துதே வானம். நேரம் 9:13:13 தேன் சொந்ததேவானம் நிகழ்ச்சியில் நீரின் மகனவன் காதலன் நீரின் கருணையில் வாழுவான், இன்று நாளைக்குள் நீளுவான், அவனின் பெண்மையையும் ஆளுவான். பாடல் கேட்கலாம் ஸ்ரேயா ஹோஷல் குரலில். FM ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தேன் சொந்ததேவானம்.

இரவும் இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 தேன் சிந்து தெய்வானம் நேரம் 9:43. பாடல் கேட்கலாம் கல்யாணி நாயர் மற்றும் பிரதீப் குமார் குரலில் குக்கு திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நீரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததை வானம். நேரம் 9:48:35. நிலவு தூங்கும் மேகத்தில் கனா காணும் நேரத்தில் பாடல் கேட்டு ரசிக்கலாம். என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சிந்ததி வானம். நேரம் 9:54:24. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு புரளி, தேடி பார்ப்பதென்றே அவன் தேடல் தொடங்கியதே. பாடல் கேட்கலாம் ஜே ஜி திரைப்படத்திலிருந்து.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று.

0: எழுமே. இரவும் இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்ததே பானும். நேரம் 10:05:15. ஹரிஹரன் குரலில் பாடல் கேட்கலாம். கண்டின் காதலை திரைப்படத்திலிருந்து.
1: குக்கே

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம். நேரம் 10:09:53. இப்படி கண்ணிமைத்தால் நான் எப்படி உன்னை ரசிப்பேன். கார்த்திக் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் விடி திரைப்படத்திலிருந்து கேட்ட ரசிக்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம்.

பாடல் கேட்கலாம். வெள்ளக்காரதுறை திரைப்படத்திலிருந்து.

0: இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துவே பானம். கோடையில் கிடைக்கும் மழையும் அழகு, குளிரில் கிடைக்கும் தணல் கூட ஒரு அழகு. பாடல் கேட்கலாம் ஜீவா திரைப்படத்திலிருந்து.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம். நேரம் 10:23:50. சிற்றாடை கட்டியவள் நடந்தபொழுது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன். வெளிநாட்டு ஆடை கட்டி நடந்த பொழுது அவள் மீசையில்லாத மகன் என்று சொன்னேன். பாடல் கேட்டு ரசிக்கலாம். அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து.

இதுவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது டீன் சிந்துதே வானம். உதட்டில் துடிக்கும் வார்த்தைகள் அது உலர்ந்து போனதோ, உள்ளங்கள் துடிக்கும் ஓசைதான் இசையாகாதோ. பாடல் கேட்கலாம் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

வீரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தேன் சென்று தெய்வானம் நேரம் 10:33:40. தேடி தேடி பார்த்த அவன் கால்கள் கூட ஓய்ந்தது. கள்ளி அவள் கண்களை மட்டும் காட்டிவிட்டு எங்கே சென்றாலோ. பாடல் கேட்கலாம். மெல்ல திறந்தது கதவு. திரைப்படத்திலிருந்து

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வாடும். நேரம் 10:38:42. கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல், இது கனியோ கவியோ இல்லை அமுதோ இல்லை சிலை அழகோ என்று வர்ணித்து பாடிய ஒரு பாடல். கேட்கலாம் கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே பானம். நேரம் 10:44:16. மாமரை இலைமேலே மார்கழி பனி போலே பூமகள் மடிமீது நான் தூங்குவோ என்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அக்னி நட்சத்திரம் திரைப்பட பாடல்.

இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம். நேரம் 10:49:16. வைரமுத்துவரி எழுத, இளையராஜா இசையமைக்க, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும்

இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சிந்து தெய்வானம். நேரம் 10:55:53 நிறைவாக வரும் பாடல் உதய கீதம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி இளவழகன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை 5. 6:15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் பங்கேற்போர், காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் இயற்கை வேளாண்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள், வளர் இளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி, வளரும் இளம் பருவத்தினர் சமூகம் ஊடகங்கள் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்க மக்களை 8:15 வரையிலும் மற்றும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி

பாரதி தேவி. 8:55 சைபாலினி இன்று தகவல். வழங்கி இருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இளைய இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்று காணுங்கள். 3:00 ஹலோ டாக்டர். இதில் சர்க்கரை நோய் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் டாக்டர் திலீப்குமார், பொது மருத்துவ அதிகாரி புதுச்சேரி விலியனூர் அரசு பொது மருத்துவமனை. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:25 முதல் 8:00 வரையிலும். மனம் விரும்புதை தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததை வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல்.

இரவு 11:10 புதுவை வானொலியில் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணி மற்றும் இரவு 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 மதியம் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

0: நம்ம புதுவையில இருக்க அரிக்கைமேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரிமேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.